நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் முதல் நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 18 தேதி வெள்ளிக்கிழமை. மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50

0: சொல்.
1: பிறந்த மண்ணின் வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும். பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959, அதிகாரம் குடிமை.
0: நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்.
1: பிறந்த மண்ணின் வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும். பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959, அதிகாரம் குடிமை.
2: குறள் அமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நலவே கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை, காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6 பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் மாறும் சூழலும் உணவு பழக்கமும், கே பக்ரியப்பன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை, வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும்

0: இடம்பெறும். இந்த அலைவரிசையில் 10 மணிக்கு முத்து சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை முதற் பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த. டான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். பி. அக்ஷய ஹரிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எஸ். சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என் உயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை. கதை அரங்கம் வழங்குபவர் கவிதா அவர்கள். அமைப்பு டாக்டர் கே. வித்யாவதி அவர்கள். 2:15 திரையகானம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. மாதி மாதி ஹிமல்கோ நேபாளி மொழி பாடல். இயற்றியவர் ருத்ரா பௌத்தியால். 2:55 வானிலை. மாலை 5:30 திரையகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரையகானம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன், அகத்தி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளத்தள்ளிடும். குளத்தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம்.
1: மரம் நமக்கு வரம் குறித்து சென்னை விருகம்பாக்கம் ஜி. முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: எட்டு மணிக்கு ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி. வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின். டி. ஆர். சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம். ஏ. எஸ். கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திடவா. ரெயின்போவில் 6:02 பக்தி நேரம். 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரேப். 10:02 கெட் செட் கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. பிற்பகல் 1:00 இந்திராணி மூவிஸ் வழங்கும் சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்திருப்பவர்கள் பிரபு, கஸ்தூரி, சந்திரசேகர், ராதாரவி, கவுண்டமணி, செந்தில், சித்ரா, எஸ் என் லட்சுமி, கோவை சரளா ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. இயக்கம் கங்கை அமரன். வானொலி வடிவம் வி. குமார். 2:00 ரெயின்போ மெலடிஸ். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர். உலக நுரையீரல் தினத்தை முன்னிட்டு நுரையீரல் நிபுணர் டாக்டர் ரோஷன்குமார் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. தடகள வீரர் அஸ்வின் கிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல். 8:30 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவைண்ட். முற்பகல் 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆச்சாரியா பி. கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்

முகம் உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா அவர்கள். பிற்பகல் 1:10 இசை மலர் லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் இசமயம், மாலை 5 மணிக்கு அரங்கிசை. ஹெச் விஸ்வாஸ் அவர்களின் மேண்டலின் இசை. மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், டி எம் சுதர்சன் அவர்கள் மிருதங்கம். எஃப் எம் கோல்டில் இன்றிரவு 7:10 இளைய பாரதம். இதில் இளைஞர் இசை எஸ் ஸ்ரீ நிகேதனா அவர்களின் பாட்டு, அக்ஷரா அசோக் அவர்கள் வயலின்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்று மினியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கும் 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 இசையும் நானும், திரைப்பட இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ராஜகோபாலன், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. Prime Minister Narendra Modi has positioned India as globally reliable semiconductor manufacturing hub amid weaponization of supply chains. He said the world is looking for new and trusted manufacturing destinations and the country is steadily preparing itself to meet this need. He highlighted that India's growth in critical industries will strengthen global supply chains and create new opportunities amid evolving supply chain challenges around the globe. The Prime Minister stated this while inaugurating 5th edition of Semicon India at Yashobhoomi in New Delhi yesterday.
2: भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए. भारत मदर ऑफ डेमोक्रेसी है. ऐसा देश जब एक क्रिटिकल इंडस्ट्री में सफल होता है तो इससे पूरी दुनिया की सप्लाई चेन को ताकत मिलती है. और आज जब सप्लाई चेन वेपनाइज हो रही है तब तो इसकी महत्ता बहुत बढ़ जाती. भारत में हो रहे इस डेवलपमेंट को हमें इस बड़े नजरिए से भी देखना है. भारत की एक्सपीरियंस आपके सामने और भारत में बन रहे नए अवसर आपका स्वागत करने के लिए तैयार है.
1: The Election Commission of India has asked the two rival factions of the All India Trinamool Congress, AITC, not to use the party name and flowers and grass symbol during the ensuing assembly by-elections in West Bengal. In its interim order, the commission has asked them to submit the names of their groups by which they may be recognized by commission by 11 a.m. today. The commission gave its interim order after hearing the leaders of the two factions of the party led by Mamata Banerjee and Arup Roy. The National Testing Agency, NTA, has released the final answer keys for the UGC NET June 2026 examination conducted in 3 subjects, English, Commerce and Sociology. The keys have been made available on the official website ugcnet.nta.nic.in. The examination was held on 9th and 10th of this month at 454 centres across 272 cities in the country. External Affairs Ministry has notified the Passports Amendment Rules 2026, amending the Passport Rules 1980.

0: The amendment provides that an ordinary passport with 36 pages issued to a child under 15 years of age will be valid for 5 years or until they turn 18 years of age, whichever is earlier. Hindustan Aeronautics Limited will hand over light combat aircraft Tejas final operational clearance twin-seater trainers and HTT-40 basic trainer aircraft to the Indian Air Force in Bengaluru today. It will also hand over Dhruv next-generation helicopters to Pawan Hans Limited, a public sector undertaking. The ceremony will be attended by Defence Minister Rajnath Singh and Minister of Civil Aviation Ram Mohan Naidu. The Defence Ministry said that induction of these platforms is another step towards strengthening the indigenous capabilities and reducing dependence on foreign sources. The BJP launched a month-long nationwide Seva Sankalp Abhiyan yesterday to mark Prime Minister Narendra Modi's 76th birthday. The campaign focuses on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youth, to undertake acts of service. The drive also marks 25 years of Mr. Modi taking oath as Chief Minister of Gujarat on October 7, 2001. It will continue till 17th of next month. India said that it will take all necessary steps to protect its economic interests and ensure energy security. The External Affairs Ministry said the country remains firmly committed to ensuring energy security for its 140 crore people and will continue to do so through diversified sourcing and the basis of evolving market dynamics. In men's cricket, India crushed Afghanistan by 127 runs in the third T20 international to complete a 3-0 series sweep in New Delhi last night. And that is the end of this news bulletin.
1: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
3: மன்னர் கிருஷ்ணதேவராயன் அரண்மனை. தன் பரிவாரங்கள் சூழ அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நிதானமாக வருகின்றான் தென்னாலிராமன். என்ன தென்னாலிராமா, சாப்பாட்டு முடிக்க இவ்வளவு நேரமா? சரியான சாப்பாட்டு ராமன் தான் என்று எரிச்சலுடன் மன்னன் பேச, தென்னாலிராமனுக்கு வந்ததே அப்படி ஒரு கோபம். அரசே, தென்னாலிராமன் என்ற எனது பெயரை மறந்து விட்டீர்கள். எப்போதும் என்னை சாப்பாட்டு ராமன் என்றுதான் அழைக்கிறீர்கள். இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். சாப்பிடுவது என்ன அவ்வளவு பெரிய தவறா, அல்லது சாப்பிடுவது என்ன அவ்வளவு எளிய செயலா என்கின்றான். ஆமாமாம், சாப்பிடுவது பெரிய வித்தைதான், விடுவிடு என்று அரசன் சொன்னதும் தென்னாலிராமன் விடவில்லை. அரசே, ஆயக்கலைகள் 64 உண்ணுவதும் ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி உண்பவன் பெரிய கலைஞன். அதற்கெல்லாம் தனியாக ஒரு ரசனை வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சாப்பிடுவது பெரிய கலை என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவன் சவால் விட மன்னனும் அதற்கு ஒத்துக்கொள்கின்றான். மறுநாளே அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரையும் விருந்துண்ண அழைத்து வந்தார்கள். கரும்பு தின்ன கூலியா அரண்மனையில் விருந்தென்றால் கேட்கவா வேண்டும்? வயிறார உண்டு மனமாற வாழ்த்தியவர்களை தனித்தனியாக அழைத்து விருந்து எப்படி இருந்தது என்று தென்னாலிராமன் கேட்கின்றான். இப்படி ஒரு விருந்தை கண்டதும் இல்லை, உண்டதும் இல்லை. இது எங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று புகழ்ந்தவளுக்கு நடுவில் ஒருவன் மட்டும் சற்று தயங்கி நிற்பதை கண்டான் ராமன். விருந்தை பற்றி அவனது கருத்தை கேட்கின்றான். ஐயா, எல்லா பதார்த்தங்களும் சுவையோ சுவை, அருமையோ அருமை, ஆனால் சாரத்தில் மட்டும் சிறு சாம்பல் மனம் வீசியது என்கின்றான். தென்னாலிராமனுக்கு ஒரு மகிழ்ச்சி, இவன் தான் நான் தேடுகின்ற அந்த சரியான சாப்பாட்டு ராமன் என்று அறிந்து கொண்டவன் கையோடு அவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். சாதத்தில் சாம்பல் மனம் வீசுவதாக இவன் கூறுகிறான். அரசே, இதை என்னவென்று விசாரியுங்கள் என்று கூற விசாரணையும் தொடங்கியது. சாம்பல் மனம் வீச காரணம் என்னவென்று தெரிய தலைமை சமையல்காரர் சொல்கின்றார், ஐயா, அரிசி வியாபாரி கொண்டு வந்து கொடுத்தான், நான் சமைத்தேன். இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று சொல்ல அரசன் அந்த அரிசி வியாபாரியை வர சொல்கின்றான். அவர் வருகின்றார், அரசே, என்னுடைய வயலானது சுடுகாட்டுக்கு அருகாமையில் உள்ளது. அங்கிருந்து சாம்பல் கரைந்த நீரானது என் வயலில் பாய்கின்றது. ஒருவேளை அதனால் அங்கு விளைந்த அரிசியில் சாம்பல் மணக்கிறதோ என்னவோ என்று

0: அவன் கூற நெல்லின் உமி நீங்கி அரிசியாக்கி அரிசியும் கழுவி உலையிலிட்டு வேக வைத்து சோறானத பின்னும் நெய்யும் பருப்பும் காய்கறி கூட்டும் கலந்து உண்ணும்கையில் கூட அந்த சாம்பல் மணத்தை உணர்வது என்பது எவ்வளவு நுட்பமான ஒரு ரசனை உள்ளவனால் மட்டும்தானே முடியும். அவன்தானே சரியான சாப்பாட்டு ராமன் என்று தெனாலிராமன் விளக்க மன்னனும் சிந்திக்கின்றான். ஆம், உண்பதும் ஒரு அற்புதமான நுண்கலைதான். இவ்வளவு நாளும் அந்த அரிசியை உண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. இவன் கண்டுபிடித்து விட்டானே, அப்போ உண்ணுவதும் ஒரு கலைதான் என்று அரசன் ஏற்றுக்கொள்கிறான். ராமனை பாராட்டினான். எந்திரமயமாகி போன வாழ்வில் உணவும் உண்ணும் முறையும் கூட எந்திரகதியில்தான். பணிக்கு செல்லும் வீடுகளில் பெரும்பாலும் காலை உணர்வு தவிர்க்கப்படுகின்றது. அப்படியே உண்டாலும் அவசர கதியில் போகிற போக்கில் அல்லது நின்று கொண்டே இரண்டு வாய் அள்ளி போட்டுக் கொள்வதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இறந்து குடித்தாலும் இருந்து குடி என்பதெல்லாம் மறந்தே போய்விட்ட பழமொழி. சுவை கருதி சாப்பிடும் உணவானது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவே இருக்கிறது. அங்கிங்கெனாதபடி ஊரெங்கும் சாலைகளின் இரு மருங்கிலும் இரவு நேர சிற்றுண்டி சாலைகள், துரித உணவகங்கள். அங்கே நின்ற அமர்ந்த நடந்த கோலங்களில் உணவை அள்ளி விழுங்கும் மக்கள். இந்த அவலக்காட்சியை காண்கையில் உள்ளம் பதறுகின்றது. ஏதோ ஒரு நாள் ஒருவேளை ஒரு மாற்றத்திற்காக பொழுதுபோக்குக்காக வெளியே சென்று உண்பதில் தவறில்லை. அதுவே பழகிவிடாமல் பழக்கமாகிவிடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை. சுவர் இருந்தால்தான் சித்திரம். உடல் நலம் பேணி சுவையானது மட்டுமல்ல சத்தானதும் சுகாதாரமான உணவையும் உண்ண வேண்டும். உணவே மருந்து என்பதை மறந்தால் பின்னர் மருந்தே உணவாகிவிடும். விழிப்புணர்வு தேவை.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 6:15. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் எது? வழங்குகிறோம் வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

நிறம் 6:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்கிறது சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர், விதை மையம், சீட் சென்டர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 6410033, 6410033 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன. 0422, இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண், 6611132, 6611232, மற்றொரு எண், 6611432, 6611432, இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in, seedunit@tnau.ac.in, இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற

0: அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோவிடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன், அகத்தி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளத்தள்ளிடும். குளத்தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வச்சுருக்கோம்.
0: மரம் நமக்கு வரம் குறித்து சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்து பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும் அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து தெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்ததும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்பெண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
2: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி

0: அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: மனிதர்களுக்கு உண்ண உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் 6:45 நொடி. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார். கடந்த 2015 தொடங்கப்பட்ட இத்திட்டம் சிறு தொழில் முனைவோர்கள் பிணையில்லா வங்கிக் கடன் பெறுவதற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தியதன் மூலம் பயனாளிகள் கூடுதல் கடனுதவிகளை பெறுவதற்கும் அதற்கான தகுதி நிலையை வலுப்படுத்துவதற்கும் வங்கிகளிடம் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட முத்ரா திட்ட பயனாளிகள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதிச் சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளில் நாட்டின் நிதிசார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகவே இந்த கட்டண விகித அறிவிப்பு அமைந்துள்ளது என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனைகளுக்கு வலுவான மாற்று முறைகளாக ரூபே, டெபிட், கிரெடிட் அட்டைகளின் பயன்பாட்டை அரசு மக்களிடையே ஊக்குவித்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக மதிப்பிலான குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு கட்டண விகிதம் சிறு நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளில் கூடுதல் சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு

0: ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டங்களை பிரதமர் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி நுகர்வில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலிவு விலை, சந்தை நிலவரங்கள் மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் எரிபொருளுக்கான கொள்முதல் முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை தேமுதிக வரவேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுக்கான மாநிலம் பயனடைய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தலின் போது வேட்பாளர்கள் தவறான தகவல்கள் அளித்திருந்தால் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக ரீதியில் கருத்து தெரிவிக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வலைதளங்களில் கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தினார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வட தமிழகம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பெய்த மழை காரணமாக மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சத்ராஞ்சபுரம் என்ற கிராமத்தில் காற்றுடன் பெய்த மழையால் 20 வருடம் பழமையான மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் ஆந்திர மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இதே கிராமத்தில் 2 மின்சார கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரங்களையும் மின்சார கம்பங்களையும் சரிப்படுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: இருவரி செய்திகள். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரம் அளிக்கும் ஐநா சபையின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. பிரேசில் நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நலத்திட்டத்தின் பயன்களை 15% அளவிற்கு அதிகரிப்பதற்கான அரசாணையில் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கையெழுத்திட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கட்சி பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் விதிமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர்

இடத்தில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதி செய்யும் வகையில் கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 50% மானிய தொகையுடன் கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில்

0: செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: கடந்த 30 ஆண்டுகளில் மட்டும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சுமார் 171,500 தொழிலாளர்கள் கல்நாரால் ஏற்படும் புற்றுநோய்களால் உயிரிழந்துள்ளனர். பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிகள் என்ன என்று அறிந்து கொள்வோம். கல்நார் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் தகுந்த கையுறைகள், முகமூடிகள் போன்றவற்றை அணிய வேண்டும். கல்நார் கழிவுகளை முறையான முறைகளில் அப்புறப்படுத்த வேண்டும். கப்பல் கட்டும் இடங்களில் செயல்பாடுகளை சுற்றுச்சூழல் அமைப்பகமும் அரசும் கண்காணிக்க வேண்டும். ஏனெனில் கல்நார் சுரங்கங்களுக்கு அடுத்தபடியாக இவையே சுற்றுச்சூழலுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. உள்நாட்டு கப்பல்களை பிரித்தெடுப்பது தடுக்க இயலாவிட்டாலும் வருமானத்திற்காக வெளிநாட்டு கப்பல்களை பிரித்தெடுப்பதை தடுக்க வேண்டும். அண்மையில் கிளமன்ஷூ என்ற பிரான்ஸ் போர் கப்பல் பிரித்தெடுக்கப்படுவதற்காக குஜராத்தில் உள்ள கப்பல் கட்டும் இடத்திற்கு வருவதாக இருந்தது. இக்கப்பல் சுமார் 40 முதல் 200 டன் கல்நார்களை கொண்டிருக்கலாம் என கணக்கிடப்பட்டது. பின்னர் கிரீன் பீஸ் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தினால் இக்கப்பலின் வரவு தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்தியா ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து தப்பித்தது. கல்நார் தகடுகள் எந்த சேதமும் இல்லாமல் இருக்கும்போது அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் குறைவு. எனவே சேதமடைந்த கல்நார் தகடுகளை உடனடியாக மாற்றுவதே சுற்றுச்சூழலை காக்கும் சிறந்த வழிமுறையாகும்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

இனி வானிலை அறிக்கை. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.1°C, குறைந்த அளவு 28°C, பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.5°C, குறைந்த அளவு 28°C, பதிவான ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதுரை 820 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது.

உழைப்பற்ற பிரார்த்தனை செயலற்ற நம்பிக்கையை போன்றது. உழைப்பற்ற பிரார்த்தனை செயலற்ற நம்பிக்கையை போன்றது என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

குட்டிச்சத்தியாகிரகம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. தலைமை அதிகாரி நியமிக்கப்பட்ட உடனேயே எனக்கும் சோராப்ஜிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. சில தினங்களுக்கெல்லாம் அவருடன் எங்களுக்கிருந்த சம்பந்தம் துண்டித்து போய்விடும் கட்டம் ஏற்பட்டது. 14 நாள் உண்ணாவிரதத்தில் இழந்த பலத்தை நான் இன்னும் பெற்று கொண்டு விடவில்லை. எனினும் கவாத்தில் நான் பங்கெடுத்து கொண்டதோடு நான் குடியிருந்த இடத்திலிருந்து அதற்கென குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு 2 மைல் தூரம் நடந்தே செல்வேன். இதனால் நுரையீரலில் புண் ஏற்பட்டு நான் நோய்வாய்ப்பட்டேன். இந்த நிலைமையில் வாரக்கடைசியில் நடக்கும் முகாம்களுக்கும் போக வேண்டியிருந்தது. மற்றவர்கள் அங்கேயே தங்கிவிடுவார்கள், நான் மட்டும் வீடு திரும்புவேன். இங்கேதான் சத்தியாகிரகத்திற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. தலைமை அதிகாரி தம்முடைய அதிகாரத்தை கண்டபடியெல்லாம் பிரயோகிக்க ஆரம்பித்தார். இராணுவ சம்பந்தமானது, இராணுவ சம்பந்தமில்லாதது ஆகிய எல்லா விஷயங்களிலும் அவரே எங்களுக்கு தலைவர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் செய்ததோடு தமது அதிகாரம் எப்படி இருக்கும் என்பதையும் எங்களுக்கு காட்டத் தொடங்கிவிட்டார். உடனே சோராப்ஜி என்னிடம் வந்தார். அந்த அதிகாரியின் எதேச்சாதிகாரத்திற்கு உடன்பட்டுவிட அவர் கொஞ்சம் கூட தயாராக இல்லை. அவர் கூறியதாவது, எங்களுக்கு வரும் உத்தரவுகள் எல்லாம் உங்கள் மூலமே வர வேண்டும். நாங்கள் இன்னும் பயிற்சி முகாமிலேயே இருக்கிறோம். இப்பொழுதே எங்களுக்கு எல்லாவித அபத்தமான உத்தரவுகள் எல்லாம் இடப்படுகின்றன. நமக்கும் நமக்கு இடையே சொல்லிக் கொடுப்பதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் அந்த இளைஞர்களுக்கும் எரிச்சலை மூட்டும் பாரபட்சமான வேற்றுமைகள் எல்லாம் காட்டப்படுகின்றன. இதை குறித்து தலைமை அதிகாரியுடன் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். இல்லையானால் எங்களால் மேற்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. நம் படையில் சேர்ந்திருக்கும் இந்திய மாணவர்களும் மற்றவர்களும் அபத்தமான உத்தரவுகளுக்கெல்லாம் கீழ்ப்படியப் போவதில்லை. சுயமரியாதையை முன்னிட்டு மேற்கொண்டு இருக்கும் ஒரு கடமையில் சுயமரியாதையை இழப்பது என்பதை சகித்து கொண்டிருக்கவே முடியாது. தலைமை அதிகாரியிடம் சென்றேன். எனக்கு வந்திருக்கும் புகார்களை குறித்து அவரிடம் கூறினேன். இப்புகார்களை எழுத்து மூலம் தமக்கு தெரிவிக்கும்படி அவர் சொன்னார். அதோடு இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கும் படைப்பகுதி தலைவர்கள் மூலம் புகார்களை தெரிவிக்க வேண்டும், அவர்கள் அவற்றை எனக்கு அறிவிப்பார்கள். இதுதான் புகார்களை அனுப்புவதற்கான சரியான வழி என்பதை புகார் கூறுவோர் அறிய செய்யுங்கள் என்றும் அவர் எனக்கு கூறினார். இதற்கு நான், எனக்கு அதிகாரம் எதுவும் இருப்பதாக நான் உரிமை கொண்டாடவில்லை. இராணுவ ரீதியில் மற்றவர்களைப் போலவே நானும். ஆயினும் இத்தொண்டர்படையின் தலைவன் என்ற முறையில் அவர்கள் பிரதிநிதியாக நடந்து கொள்ள உத்தியோகச்சார்பற்ற முறையில் நான் அனுமதிக்கப்படுவேன் என்று நம்பி வந்தேன் என்று கூறினேன். நான் என் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட குறைகளையும் கோரிக்கைகளையும் எடுத்து கூறினேன். படையைச் சேர்ந்தவர்களின் உணர்ச்சியை சிறிதும் மதிக்காமலேயே படைப்பகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எடுத்துவிட்டு தலைமை அதிகாரியின் அங்கீகாரத்திற்கு உட்பட்டு படையினரே படைப்பிரிவு தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளச் சொல்ல வேண்டும் என்பவையே அந்த குறைகளும் கோரிக்கைகளும். இது தலைமை அதிகாரிக்கு பிடிக்கவில்லை. படையினரே படைப்பகுதி தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது எல்லாவித இராணுவ கட்டுத்திட்டங்களுக்கும் விரோதமானது என்றார்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
2: சனிக்கிழமைதோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரதம்.
3: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில்.
0: நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10, நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
4: தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
5: எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவது மனிதனுடைய உன்னதமான பண்பு. அப்படி இன்னைக்கு இருக்கா? நிறைய வீடுகளில் நம்ம வந்து வளர்ப்பு பிராணிகளை, செல்ல பிராணிகளை வளர்க்குறோம். அது பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், அவரவர்களுக்கு பிடித்த உயிர்களை வந்து நம்ம வளர்க்குறோம். அப்படி வளர்க்கும் பொழுது அதுக்கும் ஒரு செல்ல பேரை வைக்கிறோம். அது நம்ம வெளியில் போயிட்டு திரும்பி வரும்பொழுது நம்ம மீது அவ்வளோ ஒரு அன்பை வந்து கொட்டக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த உலகத்து உயிர்கள் மீதெல்லாம் தன்னுடைய நேசத்தை, தன்னுடைய அன்பை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது தான் மனித பண்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் காக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? நம்ம குழந்தைங்க காக்கா கதையை கேட்காம வளர்ந்ததே கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு காக்கா வந்து அந்த வடையை திருடிட்டு போயிடும். அப்போது இன்னொரு நரி வரும். அந்த நரி இந்த காக்காவை பார்த்துட்டு அந்த வடையை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக, காக்கா காக்கா நீ எவ்வளோ அழகாக இருக்க, நீ ஒரு பாட்டு பாடினா அது இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, வாயில் வச்சிருந்த வடையை அப்படியே பாடுறன்ற பேரில் காக்கா தவற விட அந்த வடையை நரி எடுத்துகிட்டு போன கதையை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் உலகம் முழுக்க இந்த கதையை இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்களா? இல்லை, இந்த கதைக்கு இன்னொரு ஒரு பக்கம் இருக்குது. என்ன? அந்த காக்கா ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுது, பாட்டிக்கிட்ட இருந்து வடை எடுத்துகிட்டு வருது. அப்போ கூட பாட்டிக்கு சில வேலைகளை, விறகு அடுப்பு எரிப்பதற்காக சுள்ளிகளை கொடுத்துட்டு அதனுடைய உழைப்பின் பயனாக வடை எடுத்துட்டு வருது. இப்போ நரி அழகா இருக்குன்னு சொன்ன உடனே அந்த காக்கா தன்னுடைய வாயில இருந்த வடையை எடுத்து காலில் வச்சுட்டு காக்கான்னு பாடியதாக ஒரு கதை உண்டு. இன்னொரு கதை இருக்கு. இப்படி ஏமாந்து போன அந்த காக்கா நரியை பார்த்து கேட்டுச்சான், நரியே நரியே, நீ பண்றது சரியா? நான் ஏதோ உடைய எடுத்துட்டு வந்தா என்கிட்ட இருந்து ஏமாத்திட்டு நீ எடுத்துட்டு போறியேன்னு. அப்போ நரி சொல்லிச்சான், நான் பண்ணது தப்புன்னா நீ பண்ணது தப்பு இல்லையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆமா, உன்னை பார்த்து நீ அழகா இருக்கிறன்னு சொன்னேன். நீ யோசிச்சு பார்க்க வேண்டாமா, ஒரு நரி நம்மளை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்போ உண்மையில நம்ம அழகா இருக்கிறோமா, வேறு காரணத்துக்காக சொல்றாங்களா அப்படின்றத யோசிக்காம அந்த புகழ்ச்சியில நீ மயங்கன இல்லையா? இது தவறு இல்லையா? இது சரியான புகழ்ச்சியா? இதற்கு வந்து நம்ம தகுதியானவரா? இல்லை இதற்கு நமக்கு அந்த இடம் இருக்கா அப்படின்றத நீ யோசிக்காம அந்த புகழ்ச்சியில் ஆசைப்பட்ட இல்லையா, அதுவும் ஒரு தவறு தானே அப்படின்னு நரியெல்லாம் சொன்னதாக விதவிதமான பரிணாம வளர்ச்சி பெற்ற காக்கைகளினுடைய கதைகள் உண்டு. ஆனால் இங்கே ஒரு பெண் புலவர் சொல்கிறாரு, காக்கை பாடினியார் என்ன அப்படின்னு கேட்டால், 7 வள்ளல்களில் நள்ளின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஊரில் என்ன தெரியுமா நடக்கும், முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த பகுதி, அந்த நிலத்தில் மக்

0: மக்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம்? நெல் சோற்றை நெய்யோடு பிசைஞ்சு ஏழு பாத்திரம், ஒன்றில் ரெண்டில் ஏழு பாத்திரத்தில் காக்காவுக்கு படையலாக வைக்கக்கூடிய வழக்கம் உண்டு அப்படின்னு காக்கை பாடினியார் நமக்கு சொல்கிறார். அதாவது அன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி கூட அந்த நம்பிக்கையை நம்ம பார்க்குறோம். காக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கரைஞ்சிது, கா கா கான்னு சத்தம் போட்டுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு யாரோ புதுசாக உறவினர்கள், சொந்தக்காரங்க, விருந்தினர்கள் வராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அன்னைக்கு காலகட்டங்களில் இந்த நம்பிக்கை பரவலாக பாடியிருப்பதனால் இந்த புலவருக்கு காக்கை பாடினியார் அப்படின்னே பேர். அப்படிப்பட்ட காக்கைகளுக்கு நம்முடைய மக்கள் நன்றி செலுத்தும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏழு கிண்ணத்தில் நெய் கலந்த நெல் சோற்றை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு பாடல் நமக்கு சொல்லுது. பெருந்தோள் நெகிழ்ந்த செல்லற்கு விருந்து வர கரைந்த காக்கையது பலியே அப்படின்ற அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதனால் உலகம் முழுக்க அன்பை பரப்பி நேசிப்புடன் வாழ்வோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஆகாஷ்வாணி நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தி துறை 100,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிப் வடிவமைப்பு துறையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார். சிகிச்சை அளிப்பதுடன் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயாளிகளின் நலனை மையமாக கொண்ட உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதே சுகாதார சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் சுகாதார சேவைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வதிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை திரு நட்டா எடுத்துரைத்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பூட்டான் மக்களுக்கான சர்வதேச 2 UPI சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் டி என் துங்கியில் ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். 2 அரசுமுறை பயணமாக டாக்டர் ஜெய்சங்கர் பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டில் UPI பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கான நடைமுறை முழுமையடைந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கல்வி நிறுவனங்களில் பூட்டான் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி திறன் மேம்பாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 54 மின்சார வாகனங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கேவிடம் வழங்கினார். விவசாயிகளுக்கு

0: காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் திம்மாபூரில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளிடமிருந்து 100% இறக்குமதி விதிக்கு வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தளபதிகள் மாநாட்டின் போது கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் மூத்த தளபதிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை, மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடலோர காவல்படை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் அவற்றை வடிவமைப்பர்களாகவும் மாற வேண்டும் என்று திரு சஞ்சய் சேத் கேட்டுக்கொண்டார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது ரஷ்ய தரைப்படை தலைமையகத்தையும் பார்வையிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, கூட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஜெனரல் தீரஜ் சேத் ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்வீடனில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு மக்டலேனா ஆண்டர்சன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமராக திரு மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளின்படி மொத்தம் 349 உறுப்பினர்களை கொண்ட ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கட், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே தில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் 2020 கிரிக்கெட்

0: காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனையடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 7:25. மதில 720 கிலோஹெர்ட்ஸில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இன்னைக்கு உடல் பருமனே வந்து பாத்தீங்கன்னா மரபணுக்கள் சார்ந்த ஒரு கண்டிஷனா பாக்குறோம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா 4-5 இட்லி சாப்பிடுவாங்க, ஆனா பென்சில் சைஸ்ல பிளேட்டே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எரிப்பு சக்தி, உடம்பு கேலரி பேர்னிங் இது வந்து அற்புதமா இருக்கும். அவங்க கொடுத்து வச்சவங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா நீர்க்கட்டிகளுக்கு ப்ரோக்ராம் ஆனவங்க, உடல் பருமனுக்கு ப்ரோக்ராம் ஆனவங்க என்ன பண்ணும், அவங்க உடம்புல அவ்வளவா எரிப்பு சக்தி இருக்காது. சோ அவங்க ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட அது அவங்க உடம்பு ஜாஸ்தின்னு பார்த்துச்சுன்னா அந்த கேலரி அந்த எக்ஸ்ட்ராவா நின்றுடும். இதை வந்து அவங்க எரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த எரியாத ஒரு கேலரிஸ் எல்லாமே போய் உடம்புல அங்கங்க கொழுப்பா உட்காந்துக்கும். கொழுப்புலயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கு. ஸோ அந்த கெட்ட கொழுப்பானது ஏற ஏற அதை நகர்த்த முடியாது. விசரல் ஃபேட்னு சொல்லுவோம். அதெல்லாம் தான் நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியது. டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஹை பிபி, இருதய பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இவங்க வந்து செயல்படுவாங்க. ஸோ பெரிய பிரச்சனை இன்னைக்கு சமுதாயத்தில் நாங்கள் சந்திக்கிறது உடல் பருமன். ஒரு உடல் பருமன் பிரச்சனைனால எத்தனை உபாதைகளோ கணக்கிடவே முடியாது. வயசாக ஆக பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, ஜாயிண்ட் ப்ராப்ளம் வந்துடுது, நடக்க முடியாது. நம்ம உணவு பழக்கத்தில் கொழுப்பு கூட கூட கொழுப்புனால உங்களுக்கு பித்தப்பையில் கல் வரும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்பும் ஃபேட்னால பாதிக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கால் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம், பித்தப்பை கற்கள், மற்ற டயபெட்டிஸ் வந்துடும், நிறைய விதமான ஜாயிண்ட் அண்ட் மொபிலிட்டி ப்ராப்ளம்ஸ், கர்ப்பப்பையில், பிரெஸ்டில் கேன்சர் வர்றதுக்கு கூட உடல் பருமன் காரணமா இருக்கு. ஏன்னா உடல் பருமன் மூலியமா நரம்பு சுரக்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஹார்மோன்ஸ், கெட்ட ஹார்மோன்ஸ் அதை அதிகப்படுத்திடும், அல்லது ஹார்மோன் இம்பேலன்ஸை கொடுக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் கேன்சர் டு இன்னியூமரபிள் ப்ராப்ளம்ஸ், வெயிட்டா இருந்தாலே அது வந்து ஒரு பிரச்சனைன்றத லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ல இப்போ புரிஞ்சுட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலயே, இப்போ ஒரு 10-11 வயசு பொண்ணே இன்னைக்கு 60-70 கிலோல இருந்தாங்கன்னா அங்கேயே அவங்கள பிடிச்சி நாங்கள் புரிய வைக்க ட்ரை பண்றோம். எஸ்பெஷலி பெற்றோர்கள், ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் உடல் பருமனை பத்தி. ஸோ பெற்றோர்களுக்கு இன்னைக்கு நாங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறோம், நீங்க அவங்களுக்கு வெளியிலிருந்து வாங்கித்தர சாப்பாடையோ அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஃப்ரைட் ஃபுட்டையோ கொடுக்கறத தவிர்த்துடுங்க. அவங்கள ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், நம்ம உட்காந்து உட்காந்து டிவி பார்க்குற நேரம் ஒரு ஸ்போர்ட்ஸ், அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் கிளாஸ், அந்த ஒரு உடல் நகர நகர தானே அது அந்த கேலரியை எரிக்கும். இல்லைன்னா என்னாகும், அது லேயர் லேயராக ஃபேட்டாக போய் அப்படியே அதை நகர்த்த முடியாத, கரைக்க முடியாத ஃபேட்டாக போகிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
2: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்

0: வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி
2: புத்தம்புது காலையில் இனி இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மகள். அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக மாப்பிள்ளை தேடிகிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான். அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு மூணு பேர் கிடைச்சாங்க. அந்த மூணு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான். அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் மூணு பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் மூணு பேருக்கும் மூணு மாத கால அவகாசம் தர்றேன். நீங்கள் இப்போ போகலாம், மூணு மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். மூணு பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. மூணு மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்க அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான். ஐயா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன். கணக்கு புத்தகத்தை காட்டினேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்டே 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார். அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன். அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன். பொருளை எல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன். அவரை பத்திரமாக அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான். ஐயா, போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன். மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிகிட்டு இருந்தான். அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும். அவ்வளவு பள்ளம். அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிகிட்டு இருந்தான். நான் உடனே அவன்கிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும். அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நானும். பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து, நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி. ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன்

0: செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சுருக்கான், அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் 7:34:45.

0: நந்தவனத்தேரு படத்திற்காக ஒலித்தது சித்ரா ஷோபா பாடியிருந்த பாடல்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பொய்யா பொய்யா
1: மீரா ஐயா.
0: பொய்யா
1: மீரா.

0: நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
1: பப்பாளி பழம் வந்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதா பாக்குறோம். என்ன அப்படின்னா தோல், கண், முடி, அதை தவிர உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதில், அதாவது மலமிளக்கியாக, சிறந்த மலமிளக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நல்ல உடம்புல இருந்து மலம் ஜாஸ்தி வெளியே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதே ஒரு நல்ல ஆரோக்கியம். ஏன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெடுதலாக பார்க்கிறோம். அதுக்கு இரசியான எளிமையான வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொடர்ந்து பப்பாளி பழத்தை எடுக்கிற போது சிறந்த மலமிளக்கியாக இருக்கு. அப்ப உடல் இருக்கக்கூடிய மலத்தினுடைய தன்மை வெளியேற வெளியேற வெளியேற உங்கள் ஆரோக்கியம் மேம்படுகிற போது உங்களுடைய தோல், கண் மற்றும் முடி இது வந்து அழகாக மேம்படும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். இதனால என்ன சொல்றேன்னா இந்த பருவம் வந்த பெண்கள், பருவம் அடைந்த பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறையாவது பப்பாளி பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க. அது குறைந்த அளவு அப்படின்னு பார்க்கறது ஒரு 300 கிராமாவது சாப்பிடுங்க. ரெண்டு பப்பாளி பீச சாப்பிட்டு நான் பப்பாளி பழம் சாப்பிட்டேன்னு சொல்றதுல எந்த ஆரோக்கியம் கிடைக்க போறது இல்லை. அதனால குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 4 முறையாவது இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது, வாரத்தில் 4 நாட்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மிகச்சிறந்த உணவாக இருக்கும்.
0: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவத்தின் நிபுணரும் மூத்த சித்த மருத்துவருமான டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
3: நகர்வலம். மாறும் சூழலும் உணவு பழக்கமும்.
4: உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகளாகும். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. மனிதன் ஆரோக்கியமாக வாழ அவன் வாழும் சூழலும் அவன் உட்கொள்ளும் உணவும் மிக முக்கியமானவை. பொதுவாக பழந்தமிழர்களின் உணவு முறையில் இயற்கையில் கிடைத்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. சுவையுடன் அவர்கள் பயன்படுத்தினர். மிளகு, சீரகம், மஞ்சள் போன்ற பொருட்கள் சமையலில் பயன்படுத்தினார்கள். மேலும் அரிசி மட்டுமின்றி வரகு, சாமை போன்ற சிறுதானியங்களும் அவர்களின் உணவில் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இன்றைய 21ஆம் நூற்றாண்டின் நவீன உலகில் மனிதனின் வாழும் சூழல் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் ஆகிய இரண்டிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் நம் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கியிருந்தாலும் நம் ஆரோக்கியத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. பழங்கால உணவு முறையும் சூழலும் முற்காலத்தில் மனிதர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தனர். தூய்மையான காற்று, நச்சு கலக்காத நீர், கடினமான உடல் உழைப்பு ஆகியவை அவர்களின் சூழலாக இருந்தன. பருவகால உணவுகள் அந்தந்த காலநிலைக்கு ஏற்ப விளையும் காய்கறிகள், கீரைகள் மற்றும் பழங்களையே உண்டனர். இயற்கை விவசாயம், ரசாயன உரங்களின்றி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளை உட்கொண்டனர். பாரம்பரிய தானியங்கள், கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை போன்ற சிறுதானியங்கள் அவர்களின் முக்கிய உணவாக இருந்தன. இதனால் அவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தனர். மாறிவரும் தற்போதைய சூழல், தொழில்நுட்ப வளர்ச்சி, உலகமயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் காரணமாக நம் சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. காலையில் ஓடி மாலையில் திரும்பும் இயந்திரத்தனமான வாழ்க்கை முறையால் உணவை ரசித்து சமைத்து உண்ணும் நேரம் குறைந்து விட்டது. காற்று, நீர், நிலம் என அனைத்தும் மாசடைந்துள்ளதால் நாம் உண்ணும் உணவின் தூய்மையும் கேள்விக்குறியாகியுள்ளது. கணினி மற்றும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டால் உடல் உழைப்பு பெருமளவு குறைந்து ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. உணவு பழக்கத்தால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றத்தால் நமது தட்டுகளில் இருக்கும் உணவுகளும் மாறிவிட்டன. கொழுப்பு மற்றும் உப்பு நிறைந்த துரித உணவுகளை உண்பது நாகரீகமாக மாறிவிட்டது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பாக்கெட்டுகளில் விற்பனைக்கு வந்துவிட்டன. அடைக்கப்பட்ட, நீண்ட நாட்கள் கெடாமல் இருப்பதற்கான ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட உணவுகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இளநீர், பதநீர் போன்ற இயற்கை பானங்களுக்கு பதிலாக அதிக சர்க்கரை கொண்ட செயற்கை குளிர்பானங்களை மக்கள் பருகத் தொடங்கிவிட்டனர். இந்த தவறான உணவு பழக்க வழக்கங்களால் மனித சமுதாயம் சந்திக்கும் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏராளம். சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் இரவு நேர சாலையோர கடைகள் அதிகரித்துவிட்டன. தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் சாலையோரம் கையில் உணவு தட்டோடு நின்று கொண்டு பேசி சிரித்துக் கொண்டு உணவு அருந்துவது நாகரிகமாகிவிட்டது. ஆனால் தரமற்ற முறையில் தயாரிக்கப்படும் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டு நோயை விலை கொடுத்து வாங்குகிறோம் என்ற சிந்தனையே அந்த இளைய சமுதாயத்திற்கு தோன்றுவதில்லை. ஒரு காலத்தில் முதியவர்களுக்கு மட்டுமே வந்த

0: புதுமை பெண் படத்திற்காக ஒலித்தது. பி ஜெயச்சந்திரன் சுனந்தா குழுவினரோடு பாடியிருந்த பாடல்.
1: ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கான மருத்துவ

0: நீரிழிவு, சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு போன்ற நோய்கள் இன்று 30 வயதை கடக்கும் முன்பே பலரை தாக்குகின்றன. சத்துக்கள் இல்லாத அதிக கலோரிகள் கொண்ட உணவுகளை உண்பதாலும், உடல் உழைப்பு இல்லாததாலும் உடல் பருமன் உலகளாவிய பிரச்சனையாக மாறிவிட்டது. சத்தான உணவுகளை தவிர்ப்பதால் உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு திறன் குறைந்து புதிய புதிய வைரஸ் மற்றும் தொற்று நோய்களுக்கு மனிதர்கள் எளிதில் ஆளாகிறார்கள். தீர்வுகளும் மாற்றங்களும் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர ஆரோக்கியத்தை இழக்கக்கூடாது. வாரத்தில் சில நாட்களாவது சிறுதானிய உணவுகள், பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் கீரைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். தினமும் குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலும் காலமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதற்கேற்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாம் உணவு விஷயத்தில் மட்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நமது உடலையும் ஆரோக்கியத்தையும் பேணி காப்பது நமது கடமையாகும்.
1: மாறும் சூழலும் உணவு பழக்கமும். எழுதியவர் க. பக்ரியப்பன், வாசித்தவர் விஜய்.
2: சென்று வந்தோம் நகர்வலம்.
3: சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 பாரதத்தின் பெருமைதனை பறைசாற்றிடும் பெருமை மிகு பாரம்.
0: பல்வேறு விதமான பெருமைகளை ஒருங்கே கொண்ட நமது பாரத திருநாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்கள் பற்றிய தகவல்களை கேட்டு மகிழுங்கள் பெருமை மிகு பாரதம் நிகழ்ச்சியில்.
4: எங்கள் பாரத நாடே, இதற்கெந்த நாடும் இணை இல்லை என பாடு பாடு.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, வாராவாரம் ஆரவாரமாய் ஒலிவுலாவர காத்திருக்கிறது பெருமை மிகு பாரதம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 1:10 கேட்டு ரசியுங்கள்.
2: நேரம் 7:50.

0: உழவன் படத்திற்காக ஒலித்தது. சித்ரா, ஜி வி பிரகாஷ்குமார், மாஸ்டர் பிரசன்னா பாடியிருந்த பாடல்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரத்தினமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நீங்க ஒரு ஆசிரியர், நிறைய புத்தகங்கள் படிப்பீங்க. புத்தகங்கள் படிக்கணும். புத்தகம் படிக்கிற பழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நல்லதல்ல. படிக்க படிக்கத்தான் நமது அறிவு விருத்தியாகும். அதனால தான் அந்த காலத்தில் நூலகங்கள் கட்டினாங்க. பள்ளிக்கூடங்களில் கட்டாயம் நூலகமும் இருக்கணும்னு கட்டி வச்சாங்க. அதில் புத்தகங்களை வாங்கி போட்டாங்க. மாணவர்கள் ஓய்வு நேரத்தில் நூலகத்துக்கு போய் புத்தகங்கள் எடுத்து படித்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் கைபேசியை வச்சுக்கிட்டு அதிலேயே படிக்கிறாங்க. அது எப்படி, நல்லதா கெட்டதா? ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற மாதிரி ஆகுமா? நூலகம் செல்வது சாலச் சிறந்ததுன்னு அந்த காலத்தில் ஏன் சொல்லி வச்சாங்க? நூலகம் உள்ள இடம், அந்த சூழல், அமைதி, அப்போது படிக்கும்போது உண்டாகும் மாற்றம், படித்தது மனதில் பதியும் விதம் இல்லைங்களா? ரத்தினமையாவுக்கு போய் புத்தகங்களின் முக்கியத்துவம், நூலகத்துக்கு போய் படிப்பது பற்றியெல்லாம் கடுதாசியில் எழுதணுமா என்ன? உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கலாமேன்னு தான். 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன்னு பதில் சொன்னாராம் மகாத்மா காந்தியடிகள். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன்னு ஜவஹர்லால் நேரு பதிலளித்தாராம். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன பதில், புத்தகம். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகங்கள் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித்தரும் சிறந்த பரிசு புத்தகம்தான் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள். இங்கர்சால் சொன்னது, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. சிக்மண்ட் ஃப்ராய்டின் கருத்து. 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அறிஞர் அண்ணா படுத்திருக்கிறாராம். உங்களுக்கு மாலை அறுவை சிகிச்சை செய்ய நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு மருத்துவர்கள் சொன்னப்போ, நாளை காலையில் வச்சுக்கலாமா, இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன், முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு தனது அறுவை சிகிச்சை நேரத்தையே மாற்ற சொன்னவர் அறிஞர் அண்ணா. ரத்தினமையா, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் புத்தகங்களுக்கும் அதை படிப்பதற்கும். புத்தகங்கள் அதனை வாசிப்பது பற்றி கடுதாசியில் எழுதும்போது நாம் ஒரு புத்தகத்தில் படித்த தகவல் நினைவுக்கு வருது. தண்ணீர் பற்றிய செய்தி, தூங்கி எழுந்ததும் காலையில் வெறும் வயிற்றில் 2 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் உடல் உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறும். சாப்பிட்றதுக்கு 1:30 முன்னால் 1 டம்ளர் தண்ணீர் குடிப்பது செரிமானத்துக்கு உதவும். குளிக்கிறதுக்கு முன்பு 1 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் இரத்த அழுத்தம் குறைய உதவும். தூங்கும் முன்பு 1 டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கலாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பதால் 90% நோயிலிருந்து தப்பிக்கலாம். படித்ததில் பிடித்தது கடுதாசியில் எழுதி நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்

0: மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன், அகத்தி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா, வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளத்தள்ளிடும். குளத்தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம்.
1: மரம் நமக்கு வரம் குறித்து சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 8 மணி, புத்தம் புது காலையில் திரைகாலம் கேட்கலாம். சிப்பிக்குள் மூத்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: துள்ளி துள்ளி.
1: திரைக்கானத்தில் தொடரும் பாடல் மைதிலி என்னை காதலி. திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

மனிதனின் மறுபக்கம் படத்திற்காக ஒலித்தது சித்ரா பாடிய பாடல். நேரம் 8:39:15. ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரையகானம், வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி.

0: சின்னப்பதாஸ் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் ஒலித்தது.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும்.

0: இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை முதற் பகுதி. சிறப்பு விருந்தினர் முனைவர் த டான் ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். இன்று காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். நேரம் 8:49:40. புத்தம் புதுகாலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை, பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். பாடி மகிழ்ந்திடுவேன், MM தண்டபாணி தேசிகர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் ஜீவந்திகா, ஆதிதாளம்.

நேரம் 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் எனி வரலட்சுமி நமோஸ்துதே. மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, கௌரி மனோகரி ராகம், ரூபகதாளம்.

கௌரி மனோகரை ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வேலூர் எஸ் எம் எஸ் தரணிகுமார் அவர்கள் தவில்.

நிகழ்ச்சியில் முதலில் ஒழித்தது எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடிய பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து. அடுத்து ஒழிக்கிறது ஒரு பாடல், பாடியுள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர், படம் பொண்ணுக்கு தங்க மனசு.

0: பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது ஒரு பாடல். பாடியுள்ளவர் டி எம் சவுந்தரராஜன்.
1: என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சுட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியரா நாம் இதுவா தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது நீ போக போக பாருண்ட. கிழிச்ச கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவானா? இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலா காயுது, வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிரண்டில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடு ராஜா.

ஆமாண்டா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்னையாடா எட்டி போக சொல்றேன் உன்னோடு நான் உண்டானவன் உள்ளத்தின் குரல் என்றானவன் நான் இன்றி நீ இல்லை நீ இன்றி நான் இல்லை பிரி

டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரலில் ஒலிக்கப் போகும் அடுத்த பாடலின் படம் பொன்னூஞ்சல்.

டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலாவின் குரலில் ஒலிக்கிறது அடுத்த பாடல் எங்கள் தங்க ராஜா திரைப்படத்திலிருந்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 10:33, 22 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது மலைநாட்டு மங்கை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் KJ யேசுதாஸ், S. ஜானகி ஆகியோர்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: தமிழ் தன்னிகர் இல்லாத தமிழ் என்னும் சிறப்பு அடைமொழியால் போற்றப்படும் இலக்கிய வளத்திலும் இதிகாச சிறப்பிலும் கூட தமிழ் ஈடு இணையற்ற மொழி. தொன்மையான மொழி, தனித்தன்மையான மொழி தமிழ். அகமும் புறமும் 10 பாட்டும் 8 தொகையும் பரிபாடலும்

தமிழர்களின் சிந்தனை வளத்துக்கு சமுதாய ஒப்புரவிற்கு சான்று கூறுவன. திருக்குறள் ஒன்று போதும் தமிழ் உலகளந்த மொழி என்பதை மெய்ப்பிக்க, தமிழன் உலகம் வியக்கும் உள்ள உயர்வு படைத்தவன் என்பதை எடுத்துக்காட்ட, தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி உலகப்பெரும் இலக்கியங்களுக்கு ஈடான கருத்து நயம், கவி ஆழம், உவமை நலம், கதை வளம் அமைய பெற்றவை. இதில் சிலம்பும் மேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்றே சொல்லத்தக்க சிறப்பு வாய்ந்தவை. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயற்றியது, கோவலன் கண்ணகி கதை கூறுவது. மணிமேகலை கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார் இயற்றியது, மாதவி மகள் மணிமேகலை வரலாறு புகழ்வது. இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகால புலவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கண்ணகி கதையை இளங்கோவுக்கு கூறியவர் சீத்தலை சாத்தனாரே ஆவார். கண்ணகி கதையை கேட்ட இளங்கோவடிகள், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறி சிலம்பு பாடினார். இதன் செழுமையும் அழகும் அமைதியும் கருதியே இதனை பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பதும் உரைசால் பத்தினியை உலகம் போற்றுதும் என்பதும் ஊழ்வினை வந்து உறுத்தும் என்பதும் சிலம்பு கூறும் சிந்தனை செல்வங்களாகும். இதேபோல் மணிமேகலை காப்பியம் எளிய இனிய நடை, இலக்கிய செல்வம். இலக்கிய நயம் மட்டும் மணிமேகலையின் சிறப்பு அல்ல, அது பாடும் மக்கள் நலம், மனித நேயம் மணிமேகலை காப்பியத்தின் மாண்புயர் கருத்துகளாகும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர் கற்கையெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடி பரவிய வடலூர் வள்ளல் பெருமான் மக்கள் பசித்துயர் தீர்க்க சத்திய தருமச்சாலையை நிறுவி உணவு அளித்து மக்கள் பசித்துயரால் படும் துன்பம் தொலைத்தார். மணிமேகலை பாரகம் எங்கனும் பசிப்பினி ஒளிய அமுத சுரபி கொண்டு அன்னம் பாலிக்கிறாள், சிறைச்சாலையை தவச்சாலை ஆக்குகிறாள். ஊராளும் மன்னன் உதயகுமாரன் காதலை சீ என்று ஒதுக்கிவிட்டு துறவு கோலம் பூண்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறாள். கடவுளர் பெருமை பாடும் புராணங்கள், மன்னர் புகழ் பேசும் இலக்கியங்கள், இவற்றிற்கு இடையே மக்கள் வாழ்வியலை, வாழ வேண்டிய முறைகளை ஒரு சாதாரண பெண் எடுத்து இயம்புகிறாள், முடித்து காட்டுகிறாள் என்பதே மணிமேகலை காப்பியத்தின் மாண்புயர் செய்தியாகும். கொல்லுதல் பாவம், கள்ளுண்ணுதல் தீமை என்று நீதி கூறும் திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள், ஆனால் இந்த உயர் கொள்கைகளை, உயிர் சிந்தனைகளை ஒரு காப்பிய கதை வாயிலாக படிப்பவர் நெஞ்சிலே மணிமேகலை காப்பியம் பரவச் செய்தது போல வேறு தமிழ் காப்பியங்கள் எதுவும் செய்யவில்லை. எனவேதான் மணிமேகலையை தமிழ்தாய் இடையில் அணியும் மேகலை என்று புலவர்கள் போற்றி பெருமைப்படுத்துகின்றனர். இத்தகைய பெருமை வாய்ந்த மணிமேகலை காப்பியம் குறித்துதான் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது குறித்து நம்மிடம் பேச, நம்மிடம் பல கருத்துக்களை எடுத்து கூற முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள், தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், இலக்கணம், கற்பித்தல், ஆய்வு, நாடகம், திரைக்கதை என பல்வேறு தளங்களில் களமாடுகிறார். தமிழ் இலக்கியத்தின் மீதான ஆழ்ந்த ஈடுபாட்டையும் மாணவர்களிடம் தமிழ் அறிவை எளிமையாக எடுத்து சொல்லும் கற்பித்தல் திறனையும் ஒருங்கிணைத்து செயல்படும் கல்வியாளர். வண்ணதாசன் சிறுகதைகளில் மனிதநேய சித்தரிப்பு என்னும் தலைப்பில் ஆய்வியல் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவரது ஆசிரிய பயணம் இரண்டு தசாப்தங்களை கடந்தது. பள்ளி ஆசிரியராக தொடங்கிய கல்வி பயணம், கல்லூரி ஆசிரியராகவும், திறந்த நிலை பல்கலைக்கழகங்களில் பகுதி நேர ஆசிரியராகவும், போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்றுனராகவும் விரிவடைந்துள்ளது. தற்போது லயலா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தொல்காப்பியம் மற்றும் தமிழ் இலக்கணம் இவரது கற்பித்தல் மற்றும் ஆய்வு பணிகளில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடத்திய தொல்காப்பிய தொடர் பயிற்சி வகுப்புகளில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் ஆகியவற்றின் பல்வேறு இயல்களை தொடர்ந்து கற்பித்துள்ளார். இலக்கிய கற்பித்தலை வகுப்பறைக்குள் மட்டும் கட்டுப்படுத்தாமல் நூல் வாசிப்பு, கருத்தரங்குகள், ஆய்வு கட்டுரைகள், மின் நூல்கள், மின் உள்

0: உள்ளடக்கங்கள் ஆவணப்படங்கள், நாடகங்கள், குறும்படங்கள், திரைக்கதை என பல்வேறு படைப்பு தளங்களுடன் இணைந்து செயல்படுவது இவரது தனிச்சிறப்பாகும். நாடகத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ள இவர் பல நாடகங்களை எழுதி இயக்கியதுடன் மாணவர்களுக்கு நாடக பயிற்சி அளித்துள்ளார். சிலப்பதிகாரமும் சந்திரமுகியும், ரம்மி, மணக்கணக்கு, பெண்கள், மூன்றாம் உலகம், யார் குற்றவாளி, பிணம் போன்ற நாடகங்கள் இவரது படைப்பாற்றலின் வெளிப்பாடுகளாகும். சமூக அக்கறை கொண்ட குறும்படங்களையும் இயக்கியுள்ளார். தமிழ் திரைப்பட துறையிலும் திரைக்கதை ஆலோசகராக பங்களித்துள்ள இவர் சூது கவ்வும், காதலும் கடந்து போகும், புரூஸ்லி, மாமன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சில இணைய தொடர்களிலும் பணியாற்றியுள்ளார். தமிழ் அறிவை வகுப்பறையிலிருந்து சமூகத்திற்கும், நூலிலிருந்து திரைக்காட்சிக்கும், இலக்கணத்திலிருந்து வாழ்க்கைக்கும் எடுத்து செல்லும் ஆசிரியர் முனைவர் தா. டான்ஸ்டோனி அவர்கள். சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்
0: எங்களுடைய ஒலிப்பதிவு கூடத்திற்கு இந்த ஒரு பொன்னான நாளில் நீங்கள் வந்து வருகை புரிந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்து காத்திருக்கிறீங்க.
1: மிக்க நன்றி சார், தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருப்பதற்கும். தமிழ் இலக்கியத்தை பட்டி தொட்டி எங்கும் சேர்ப்பதற்காக நீங்கள் பாடுபடுறதை நான் உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்லையும் பார்க்குறேன். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தமிழை இன்னும் நம்ம கொண்டு போய் இன்னும் நிறைய இடத்துல போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. அதற்கு ஒரு தளமாக வந்து இது இருக்குது.
0: நம்ம இன்றைக்கி மணிமேகலை காப்பியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மணிமேகலை காப்பியம் அப்படின்னு சொன்னோடனே அதோட கதை சுருக்கம் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ மணிமேகலை தமிழ் இலக்கிய வரலாற்றை நீங்கள் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா, இறையனார் களவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த இறையனார் களவியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய நாட்டில் ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்புறம் கடவுள்கிட்ட போய் அவர் வேண்டிக்கிறாரு. வேண்டுகணும்னா அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னா, மூன்று மார்பகங்களோடு அந்த குழந்தை பிறக்கு. மூன்று மார்பகங்களோடு பிறந்தவொடனே அந்த ஒரு ராஜா வந்து மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டி, என்ன நான் ஒரு ராஜா, என்ன இப்படி அசிங்கப்படுத்துட்டேன், எப்படி இந்த பொண்ணை எப்படி நான் வந்து ராணியை மாற்றுறது அப்படின்னும் பொழுது கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் பயப்படாத, இந்த குழந்தை வந்து தனக்குரியவனை எப்போ பார்க்குதோ அப்போ அந்த மூன்றாவது மார்பு வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு ஒரு வயசாகுது. பொண்ணுக்கு போருக்கு தேவையான, ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு தேவையான எல்லா வகையான திறமைகளையும் வழிகளையும் அவர் கற்றுக் கொடுத்துறாரு. இடவே இறந்துடுறாரு. இந்த பொண்ணு பெருசானக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்களாக போய் போர் புரிஞ்சு கடைசியில் வானுலகத்துக்கே போயிடுது. அங்கே போனோடனே அங்கே வந்து சிவனை பார்க்குறாங்க. சிவனை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு வந்து மூன்றாவது மார்பும் மறைஞ்சிருது. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா நீ கீழே போனால் வந்துடுன்னு சொல்லிட்டு அவர் வந்துறாரு. வந்த அந்த பெண் தான் மதுரை மீனாட்சி அம்மனாக வந்து ஒளிபெறோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் மதுரைக்கு உள்ளே போனீங்கன்னா உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று மார்பம் ஒரு பெண்ணுடைய சிலை இருக்கும் உங்களுக்கு. அதில் வரலாற்று புராண கதை தான் இது. இப்போ சிவபெருமான் இறைநராக வந்து இங்கே வந்து கேட்குற தமிழ் இலக்கியங்களை கொடுங்கன்னா, பெரும் வெள்ளங்களில் நம்முடைய இலக்கியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது, இலக்கியங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது எழுத்தும் சொல்லும் மட்டும்தான் இருக்குது தொல்காப்பி. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு எழுத்துனா என்னென்னா, ஒரு மொழியை அதில் உள்ள லெட்டர் வந்து வாசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த எழுத்து எப்படி சொல்லாம மாறதுக்கு தான் சொல்லதிகாரம் பண்ணியிருக்காங்க. இதோட ரெண்டோடைய முக்கியத்துவமே எதுக்கு, இந்த ஏன் வந்து எழுத்து சொல்லும் தமிழகத்தில் இருக்குன்னா, அது மூலியமாக ஒரு படைப்பாற்றலை, ஒரு அகத்தை பற்றி புறத்தை பற்றி எழுதுதான் இருக்குது. இப்போ அதே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஒரு 60 நூற்பாக்கள் வந்து எழுதுறாரு. களவு அப்படின்னா தமிழில் வந்து காதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ களவு இயல்னார் தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா களவியல் கற்பியல்னு இருக்கும். அப்போ காதலை பற்றி 60 நூற்பாக்கள் எழுதுறாரு. அந்த 60 நூற்பாக்கள் தான் வந்து இறையனார் களவியல் இருக்குது. பின்னாடி வந்தவங்க வந்து அதுக்கு உரை எழுதுனால இறையனார் களவியல் உரைன்னு இருக்குது. இப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதில் தான் வந்து தமிழில் வந்து முச்சங்கங்கள் இருந்துச்சுன்ற ஒரு செய்தியை வந்து அவர் எழுதுறாரு. தமிழில் மூன்று சங்கங்கள் இருந்துச்சு. முதல் சங்கத்தில் நூல்கள் இது இது, இரண்டாம் சங்கத்து காலத்து நூல் இது இது, மூன்றாம் சங்கத்து நூல்கள்ன்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அகத்தியம் வந்து முதல் சங்கத்தில் இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது, அதை அழிஞ்சிருந்துச்சு. ஏன்னா தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்மனார் புலவர் என்று கூறு அப்படின்னு சொல்லிட்டு 260 இடங்களில் வந்து முன்னாடி சொன்னாங்கன்னே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் இரண்டாம் சங்க நூலாக வந்து எது இருக்குன்னா தொல்காப்பியம் இருக்குது. மூன்றாம் சங்க நூல்களில் வந்து திருக்குறள் காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மணிமேகலையில் உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நூல்களை நான் முன்னாடி வகுப்புக்கு போகும்போது தான் சும்மா ஒரு காதை மட்டும் படிச்சுட்டு போய் வகுப்பு எடுத்துகிட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த நூலை படிக்கும் பொழுது, அடடா இப்படி அற்புதமான ஒரு நூலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது. என்னன்னா, சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இரட்டை காப்பியங்கள் காரணமே இன்றைக்கி இந்த நம்ம சொல்கிறோம்ல அவெஞ்சர்ஸ் படங்களில் வந்து இந்த ஹீரோ அங்கே இருக்காரு, அந்த ஹீரோ இங்கே இருக்காங்க, இதோட தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டே இருக்க மாதிரி, இது வந்து அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் மிக அற்புதமாக ஒரு காப்பியத்துலேருந்து இன்னொரு காப்பியை கதை மாந்தர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறது எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ மணிமேகலை யார் எழுதுனா அப்படின்னு நம்ம பார்த்தா, நீங்கள் வாசித்த மாதிரி சீத்தலை சாத்தன் அப்படின்றாங்க. நம்மளுக்கு சின்ன பிள்ளைலாம் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. சீத்தலைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எழுதும் பொழுது ஒரு ஆணியில் தான் ஓலைச்சு விட்டு தான் எழுதுவாங்க. யோசிக்கும் பொழுது நம்மளாம் நகத்தை கடிக்கிற மாதிரி அவர் மண்டையிலே குத்தி குத்திக்குவார். அதனால் அவர் தலை வந்து சீல் பிடிச்சிருச்சு, அதனால் சீத்தலைன்னு சொல்கிறாங்க.

0: உண்மை கிடையாது.
1: இல்ல இதே கதை எனக்கு வேற மாதிரி எனக்கு
0: ஆமா
1: கேள்விப்பட்டிருக்கேன். தவறான தமிழ்ல வந்து யாரோ சொல்லிட்டாங்க, பேசிட்டாங்க, எழுதிட்டாங்கன்னா அந்த கோவத்துல எடுத்து குத்திக்குவாரு.
0: ஆக்சுவலி வந்து குளித்தலைன் தமிழ், நீங்க திருச்சி சைட்லாம் வந்திருக்கு. குளித்தலை மாதிரி சீத்தலை என்பது ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்தவர் தான் சீத்தலை சாத்தினார். கூட வாணிகம்ன்றது ஜுவல்ஸ் விற்கிறவர் அவர். ஆக்சுவலி தங்கம் வைரம் வைடூரியம்னா நமக்கு சாதாரண நாட்களுக்கு இல்லை, ராஜாக்களுக்கு விற்கக்கூடிய ஆள் தான் இவர். நேர கதை எங்கே ஆரம்பிக்கனா உங்களுக்கு சேர நாட்டில் ஸ்டார்ட் ஆகும். சேர நாட்டில் செங்குட்டுவனும் இளங்கோடியும் அண்ணன் தம்பி நம்மளுக்கு தெரியும். நம்ம அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு போய் ஒரு ஜுவல்ஸ்லாம் விரிச்சு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மக்கள் வந்து ஓடியாந்து வந்து ராஜா ஒரு பெண் அங்கே நிற்கிறாங்க, அவங்க முக கோபமாக வந்து சிலம்பு வச்சு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஒன்றா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த யாருன்னு போய் பார்க்கலான்னு போகிறாங்க. பார்த்தா அது கண்ணகி. மேலேருந்து ஒரு பறக்கும் விமானம் மாதிரி ஒரு தட்டுமை அவனை இறங்கி வந்து கண்ணகி அப்படியே டேக் ஆஃப் பண்ணி அப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகுது, யார் நம்ம நாட்டில் ஒரு பொண்ணு வந்து இங்கே வந்து பறந்து வானத்தில் போகுது, அங்கே நிறைய தேவர்கள்லாம் மேலே இருக்காங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் கூட இருக்க தலைவர் சொல்கிறாரு, இது எங்கள் ஊர் பொண்ணு தான், இது வந்து பூம்புகாரை சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு தெரியும், இவ பேர் கண்ணகி அப்படின்னு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வணிகத்தில் உச்சத்தில் இருந்தவங்களுடைய பசங்க தான் ரெண்டு பேரும், கோவலனும் கண்ணகி. இப்போ அந்த கதையை அவர் சொல்கிறார். இந்த கதையை சொல்லி இது மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு காதையாக சொல்கிறார். அந்த காதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது வாழ்க்கையே வந்து நம்ம அப்படியே பயங்கர சுவாரஸ்யமாக மாற்றிடும். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து வர்றதுக்கும் நீங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தை படித்ததுக்கப்புறம் அந்த உலகத்தை பார்க்குறதுக்குமே வித்தியாசமாயிரும் வாழ்க்கை. ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நீங்கள் அவ்வளோ ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இலக்கியத்தோட பர்பஸே அதானே, இலக்கியத்தோட நோக்கமே வந்து என்னென்னா வாழ்க்கையை எப்படி நம்ம ரசிக்கிறோம், நீங்கள் அதுக்கு வந்து உச்சக்கட்டமாக இருக்கும். இப்போ நான் சமீபத்தில் த தௌசண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஹீரோஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஹீரோவுடைய ஜேர்னி பற்றி இருக்கும். ஒரு ஹீரோவுக்கு எப்படி கதை எழுதுறதுன்னு சொல்லி அவங்க ஒரு 17 ஸ்டெப்ஸ் கொடுக்குறா, ஜோசப் கேம்பல்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த 17 ஸ்டெப்பில் என்ன இருக்கோ அப்படியே நம்மள
1: அந்த காலத்திலே பண்ணி வச்சிருக்கேன்.
0: ஆமாம், அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மாண்டமாக வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இதிகாசங்களையுமே பார்த்துரு. புத்தர் பிறக்கும் பொழுது ராஜா, ஆனால் அவங்களுக்கே மூணு ஸ்டகல் வைக்கிறாங்க, இளமை முதுமை இறப்பு, இந்த மூணு வச்சு. இது வந்து நம்ம மதங்களை தாண்டி ஒரு காப்பியமாக எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரத்தை தான் காப்பியத்துடைய பண்பு பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து அவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரீக்கில் உள்ளது எல்லா நாடுகளில் உள்ள இலக்கியவாதியை எடுத்து எல்லா எப்பிக்கையுமே அவர் வந்து சொல்லி சொல்லி காட்டுற, இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்ட்டு. அந்த அடிப்படையில் மணிமேகலையும் சரி சிலப்பதிகாரம் சரி அப்படியே இருக்குது. ஒரு நார்மல் வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்கு அப்புறம் இன்னொரு வேர்ல்டு கால் ஆஃப் அட்வென்ச்சர். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருப்போம், திடீர்னு யாராவது ஒரு பார்ப்போம், அவங்கள வச்சு நம்ம ப்ரொஃபஸர் ஆகணும், கேம்பையர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆசையில் வருவோம்ல. அப்போ இந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்தை எப்படி கூட்டிகிட்டு வராங்க, அந்த உலகத்துக்குள்ளே அவர் எப்படி திக்கு திரை நின்றுருக்காரு, அப்போது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எப்படி வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுது கூட்டிகிட்டு போகுதுன்ட்டு ஒரு 17 ஸ்டெப் சொல்கிறார். இந்த 17 ஸ்டெப்ஸையும் நீங்கள் 2nd century காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் போட்டு அப்படியே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகம் முழுக்க நம்ம அம்மா பிள்ளைய தானே, உலகம் முழுக்க நம்ம ஒரே மாதிரியான கதைகள் தான் நம்ம லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதில் வரக்கூடிய அரவாநடிகள் கேரக்டர் தான் மென்டாராக இருக்கார். இப்போ நீங்கள் திரைப்படங்களாக பார்க்கணும்னா இப்போ தேவர் மகனையோ மகாநதி படங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்மெட் தான் கமல் சார் பண்ணியிருப்பார். இப்போ வெற்றிமாறன் சாரும் உங்களுக்கு அதே ஃபார்மெட் தான் பண்ணுறாங்க. மன்னாடி கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்மெட் தான் இருக்கும். ஒரு நார்மல் வேர்ல்டு, அந்த நார்மல் வேர்ல்டு நீங்கள் வேறு உலகத்துக்கு போகணும், அந்த உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களே ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்களே, அவங்க வந்து பெக்குலியராக இருக்கணும், அந்த நேரத்தில் ஒரு இருட்டு இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், ஒரு நேச்சர் வந்து நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், அதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இது எப்படி இந்த சீத்தலை சாத்தனாருக்கு தெரிஞ்சு அப்படின்னு தெரியல. இப்போ சீத்தலை சாத்திரம் என்ன பண்ணாருனா இந்த கதையை சொல்கிறார், எனக்கு தெரியும் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு கதை வந்து இப்படின்னு சொல்லி முழுக்க சிலப்பதிகார கதையை வந்து அவர் சொல்கிறார். உடனே நீங்கள் வாசித்த மாதிரி நாட்டுவோம் நம்ம அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி இளங்கோடிகள் நானே இந்த கதையை எழுதிக்கிறேன் அப்படின்னு எழுதுனதான் உங்களுக்கு சிலப்பதிகாரம். இவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து அதோட பார்ட் 2 இன்றைக்கி பாகுபலிக்கு அது மாதிரி எல்லாமே சார், ஒரு மனிதர் வந்து மாறவே முடியாதுன்னு சொல்ல முடியல, நம்ம கைலிலேருந்து வேஷ்டிக்கு வேஷ்டிலேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாறிக்கலாம் இல்லையா, உணர்வுகளும் நம்மளுக்கு ரசிப்பு தன்மைகளும் ஒரே மாதிரி இருப்பதுன்றது இந்த இலக்கியங்களை படித்தா தான் நம்மளால் உணர முடியும். நீங்கள் அந்த அடிப்படையில் இவர் மணிமேகலையை வந்து நான் எழுதுறேன்னு சொல்லி சீத்தலை சாத்தனாரே உட்காந்து 30 காதைகளில் பர்ஃபெக்டாக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் தான் வந்து இது. அவர் வந்து ஒரு அந்த காலகட்டங்களில் பௌத்தம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மதத்தோட சாயல் வரும்போது பௌத்த கருத்துக்களை எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் மிக மிக அற்புதமாக சேர்த்து வச்சுருக்காரு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சமூக சீர்திருத்தம் புரட்சி அப்படின்னா நம்ம யோசித்தோம்னா என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது மணிமேகலை. இயல்பாக வந்து நான் யாருக்கும் பெருசாக உதவியெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனால் மணிமேகலை பார்த்ததுக்கப்புறம் நேற்று கூட என் பையன்கிட்ட பேசிக்கும் போது சொன்னேன், அப்படியே மணிமேகலையில் இந்த விஷயம் இருக்குது. எங்கள் அம்மாட்ட வந்து மணிமேகலை உணவு பற்றி சாப்பாடை பற்றி முன்ஜென்மம் பின்ஜென்மத்தை பற்றி என்ன பேசுதுமானு எங்கள் அம்மாவுக்கே ஒரு 70-75 அவங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய. இப்போ வாழ்க்கையில் உள்ள எல்லா தத்துவங்களையும் எடுத்து சொல்லக்கூடியதான் அந்த மணிமேகலை என்ற ஒரு காப்பியம். இப்போ இதை வந்து இப்போ ஓல்டு இதெல்லாம் என்னத்த இருக்குது ஏதோ இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆக்சுவலாக அது கிடையாது. நம்ம படித்தா தான் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும்.

கழுப்படுத்தா, அடுத்தவன் வர கழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணா.

அப்ப இவன் யாருன்னு புரியும். ஒளிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: இந்த காப்பியம் வந்து புரட்சி காப்பியம் அல்லது சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்றோம். ஏன், அது என்ன காரணத்துக்காக?
2: புரட்சி அப்படின்னா எங்கேயுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஹீரோஸ் படம் தான் ஓடிட்டு இருக்கு. ஹீரோக்களை பேஸ் பண்ண படம் தான் நம்ம பார்க்குறோம். ஹீரோஸை பேஸ் பண்ணது தான் எல்லாமே இங்கே நடக்குது. ஆனால் முதல்ல அவங்க ரெண்டாம் நூற்றாண்டு காலத்திலேயே எழுதப்பட்ட ரெண்டு இலக்கியங்களுமே ஹீரோயின் பேசிக்ஸ், சிலப்பதிகாரமும் கண்ணகியை பற்றியக்காது, மணிமேகலையும் கண்ணகியை. அதுக்கு முன்னாடிலாம் இந்த ராஜா இப்படி இருந்தார், அந்த ராஜா இப்படி இருந்தார்ன்றதான் எழுதப்பட்டுச்சே ஒழிய ஒரு சாமானிய மக்களை பற்றிய காப்பியங்கள் எழுதப்படல. அந்த அடிப்படையில் இது வந்து அப்பயே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சது முழுக்க முழுக்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உதயகுமார் கேரக்டர் வந்து அவர் வந்து கொஞ்சம் டம்மியாகவே எழுதுவார். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கதையுடைய கான்செப்ட் வந்து ஹீரோயின் பேசிக்ன்றதே ஒரு பெரிய புரட்சி தான். சமூக சீர்திருத்தம், சமுதாய மாற்றம் அப்படின்னா போதையால் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? சிவகசாமியில் ஒரு பாட்டு வரும், ஒரு வண்டு வந்து தேன் குடிச்சிடும், மது குடிச்சிடும், ஒரு உழத்தியை இருக்காங்க, உழவர் இருக்காங்க, உழவருடைய மனைவி தான் நம்ம உழத்தியன்னு சொல்கிறோம், கல் எண்ணத்தையும் குடிச்சிட்டு ரெண்டு ட்ராப் வச்சுட்டு போயிடறாங்க. இந்த ஆண் அன்னப்பறவை என்ன செய்யுது? அதை வந்து குடிச்சிடும். குடிச்சிட்டு போதை ஆடினவுடனே பெண் பறவைகிட்ட போகாமல் பெண் அன்னப்பறவைகிட்ட போகாமல் பக்கத்தில் ஒரு நாரையை போய் திசைண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பெண் பறவை கூப்பிட்டு, பத்தியா இது வரைக்கும் என்ன செஞ்சு இருந்தேன், நீ போதை ஆனதுக்கப்புறம் எங்கே போகிற பத்தியா? போதை வந்து உன் மதிய மயக்கும், போதை வந்து அம்மாவுக்கும் பிள்ளைங்க வித்தியாசம் ஏற்படுத்தாது, அப்போ உன்னுடைய வாழ்க்கை தரத்தையே வந்து நீ கூணி குறுகக்கூடிய வாழ்க்கையில் வந்து கொண்டு போய் உற்றுன்னு ஒரு நேச்சரில் ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி நம்மளும் பார்க்குறோம், காக்கா பார்க்குறோம், காக்கா குழந்தைகள் சோறு விட்டு எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதன் மூலியமாக ஒரு ஆகச்சிறந்த ஒரு கருத்தை ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லக்கூடியது தான் காப்பியங்கள். அந்த அடிப்படையில் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் விழாவரை கதையெல்லாம் பார்க்குறது, மலர் வண்ண பூக்க கதையை பார்க்கற பொழுதுலாம் அந்த ஊர் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார். இப்போ சமீபத்தில் நான் ஒரு கல்லூரியில் வந்து பேச போகிறப்ப ஆளுமை தன்மை பற்றி அவங்க பேசுவாங்க, காமர்ஸில் வந்து ஆளுமை தன்மை பற்றி. அப்போ ஒரு திட்டத்தை எப்படி நம்ம முன்னாடி ரெடி பண்ணோம், அந்த திட்டத்துக்கான ஆட்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், அந்த திட்டத்து மூலயமா எப்படி வாட்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும், ஃபண்டுக்கு அப்புறமேட்டு ஒரு அறிக்கை எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஆறு ஸ்டெப்புமே உங்களுக்கு விழாவரை கதையில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் வச்சுங்களேன், என்னென்ன பண்ணுவோன்றதை அவர் அவ்வளோ அழகாக மிக அற்புதமாக எப்படி போவாங்க, யார் யார் மீட் பண்ணுவாங்க, மீட்டிங் என்ன பேசுவாங்க, மீட்டிங் பேசி முடிச்சக்கப்புறம் அந்த பழைய மண்ணை தூக்கிட்டு புது மணல் போடுங்கனா எல்லாம் சேர் போடுறதுலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முழுக்க ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கூட அதில் வந்து அற்புதமாக எழுதியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் போதைப் பொருளை பற்றி, ஒரு ஸ்டேஜ் எப்படி இது பண்ணுறது, ஒரு விழா எப்படி நடத்துறது, இதில் உள்ள பியூட்டி என்னென்னா பசியை போக்குறது. நீங்கள் சும்மா நம்ம மூணு வேளை சாப்பிட்றவங்க பசியை போகிறேன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். பசினா என்ன, பசியோட கொடுமை என்ன, எல்லாத்தையுமே எழுதியிருக்கும் மணிமேகலை. அந்த அடிப்படையில் பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு புரட்சி சமூக சீர்திருத்தம். சில கதைகள் படிக்கிறப்ப நம்ம சிரிப்பு வரும், விஜயகாந்தன் சார் கதையெல்லாம் படித்தோம்னா நம்ம பயங்கரமாக ஏ எப்படா எழுதுனா அப்படின்னு தோணும்ல, அது மாதிரி இருக்கும். பார்த்து நான் கூட இடையில சொல்லிட்டேன், அந்த என்ன இன்னைக்கு எழுதுகிற பசங்க மாதிரி ஒரு சுடுகாட்டை காட்டுவாங்க சார், ஒரு சுடுகாடு எப்படி இருக்கும்னு டிஸ்கிரிப்ஷன் தான் அதில் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல மணிமேகலை ஒரு காதை படிச்சுட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எழுதுறதே வேற மாதிரி ஆகிடும். இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதே வேற மாதிரி இருக்கும். சுடுகாட்டை அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் சார், அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதிட்டு அங்கே வந்து ஒரு இளமையான ஒரு பெண் பருத்த மார்பகம் பருத்த தொடையெல்லாம் வச்சு செத்து போய் கிடக்கிறா, அதை பேய் அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு எழுதும் வந்தார். அந்த சொல்லிட்டு இப்படி ஒரு பையனை பார்க்கும், பையனை பார்த்தா ஒரு பையன் வந்து வழி தெரிஞ்சு உள்ளே வந்துடுவான் அந்த சுடுகாட்டுக்குள்ளே. உடனே அவனை தின்ன போகும், தின்ன போனால் அவங்க அம்மா வந்து என்ன தின்னுட்டு நீ இது பண்ணிக்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு நேரம் வந்துடுச்சு, நேரம் வந்து அவனை கொண்டு போகிறது தான் ரைட்டு, அவங்கவுங்க காலம் முடிஞ்சால் போகணும் அப்படின்றத வாழ்வியோட யதார்த்தத்தை வந்து மிக அற்புதமாக இருக்குது. இது நான் எங்கே இதாச்சுன்னா கொரோனா டைமில் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எல்லாமே இறந்தாங்கல்ல, அப்போ பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ என் தம்பி என் கூட இங்கே சென்னையில் இருந்தார், அவர் வந்து இடையில கொஞ்சம் பிரச்சனையில் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே இறந்துட்டார். அந்த இறப்பு என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. என் கூட இருப்பான், என்ன படுத்திருப்போம், நாங்கள் இருப்போம், ஒன்றாவே இருப்போம், எல்லாமே ஷேர் பண்ணுவோம் பயங்கரமாக. ஆனால் இந்த இறப்பு வந்து என்னை வந்து சைக்காலஜியாக பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக்கி ஒரு திரைப்படம் கூட பார்க்க முடியாது, ஒரு உணவு கூட சாப்பிடுற அளவுக்கு அது பண்ணிச்சு. இது படிக்கிறப்ப தான் தெரியுது வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது. அன்னைக்கு நான் படிச்சிருந்தேன் வச்சுங்களேன், இதை வந்து நான் ஈஸியாக கடந்து வந்திருப்பேன். அப்போ உளவியலாக உங்கள் மனசை வந்து இறப்பு ஏன் நடக்குது, இறப்பை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அற்புதமும் நம்ம சொல்லியிருப்போம்.
1: அருமையாக சொன்னீங்க. ஏன் இது புரட்சி காப்பியம், சீர்திருத்த காப்பியம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது ஏன் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கிறோம், சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும்? தொடர்ச்சி இருக்குனாலே இல்லை வேற ஏதாவது காரணங்கள் விட்டா?
2: இல்லை சார், தொடர்ச்சி தான், அதோட கண்டினியூட்டி தான் அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான். அங்கே உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே அப்படியே பொருத்திருக்கு சார். இப்போ நீங்கள் தேவரமன் படத்தை எடுத்துக்கலாங்களேன், காட்டு மாட்டி கூட்டமே வேணாம்னு நினைக்க ஒருத்தர் அந்த கூட்டத்தை தலைவராகி அவங்க நல்வழிப்படுத்தான் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த லைன் வச்சுக்கலாம்னு. இப்போ அந்த கூட்டமே புதுசாக அவர் போகும்பொழுது அவர் கொஞ்சம் தவுதாயப்படுவார்ல, என்னால் எப்படி பண்ணணும். அப்போ வந்து

0: ஒரு மென்டார் வருவாங்கன்னு ஒரு கதை இருக்கு சார். ஒரு மென்டார்னு ஒரு சீன் சொல்றாங்க. அந்த மென்டார் தான் வந்து அவங்க முதல் முதல்ல வந்து இந்த உலகம் எப்படியாப்பட்டது ஏதுபட்டதுன்னு இப்போ சிவாஜி கணேசன் சாருடைய கேரக்டர் வந்து அதில் நம்ம வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் கேரக்டர் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரையும் வந்து மென்டார்னு வச்சிருவாங்க. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரவானடிகள் இருக்கார்ல, அரவானடிகள் வந்து முழுக்க முழுக்க வந்து மென்டாராக இருப்பார். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது எப்போல்லாம் இருக்குது, நீங்கள் சிலப்பதிகாரத்துலேயே இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே வந்துட்டு மதுரையை நோக்கி போகும்பொழுது அவங்க தான் வருவாங்க. அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை முழுக்க இது பண்ணாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அரவானடிகளுடைய பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகும்பொழுது அவங்க தகுதாயப்படுவாங்க. அப்போ அவங்க நல்வழிப்படுத்த மென்டாருடைய வேலை. நமக்கு இப்போ யாராவது மென்டார் இருப்பாங்க, அந்த மென்டாரு இந்த காப்பியத்தில் இருப்பாங்க, அந்த காப்பியத்தில் இருப்பாங்க, இந்த கேரக்டர் இங்கே இருக்கும், மணிமேகலை அங்கே இருப்பாள். இப்படி எல்லா கதையோட தொடர்ச்சியுமே இது எப்படி யோசித்தாங்கன்னே தெரில. இன்னும் நான் நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இதை எடுத்து நீங்கள் எடுத்து பண்ணீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல சார், நம்ம ஓடிடின்னு இருக்குல்ல, இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேலையும் எடுத்தோம்னா இதில் ஒரு 30 அதில் ஒரு 60 கதைகள், 60 எபிசோட்ஸ் இருக்கு. இதே பாருங்களேன், இன்றைக்கி நம்ம சீசன் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன், சீசனுக்குள்ளே வைக்கிறது தான் எபிசோட்ஸ். இவங்க அதை அப்பயே பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 சீசன் 30 எபிசோடு, இப்போ 30-60 எபிசோட்ஸ் இருக்குது. மீண்ட ஒரு கதையை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கிரிப்பாக சொன்னோம்னா ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக புரியும் என்பதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த அடிப்படையில் இங்கே 30 காப்பி, அங்கே 30 காப்பி, இங்கே கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டரோட தொடர்ச்சி தான் இது பயங்கரமாக பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தாலும் இதை வந்து இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க.
1: இரட்டை காப்பியங்கள் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ள விரும்பும் காப்பியம் வந்து மணிமேகலை காப்பியம். இந்த மணிமேகலை காப்பியம் வந்து இதோட முதன்மை சமயம் வந்து பௌத்தம். தமிழ் இலக்கியத்தில் பௌத்த தர்மத்தை நிலைநாட்ட இந்த காப்பியம் இந்த மாதிரி முயற்சி செய்யுது.
0: பௌத்தம் அப்படின்னா பௌத்தத்துடைய முக்கியமான அவங்களுடைய கோட்பாடு என்னன்னா பசிப்பினையை நீக்கிறது. உலக இன்பங்களை துறந்துட்டு துறவர வாழ்க்கைக்கு மேற்கொண்டு துறவர பார்க்கிலிருந்து நீங்கள் முக்தி அடைகிறது தான் பௌத்தத்துடைய கான்செப்ட். கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம இல்லற வாழ்க்கை இருக்கோம், இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவரத்துக்கு போகிறோம். துறவரத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா துறவரத்தோட பர்பஸே வந்து உங்களுக்கு வந்து முக்தி அடைகிறது தான், இறுதியாக போகிறது. அப்போ துறவர வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம இங்கே என்னென்ன பண்ணணும், 4 இட்லி சாப்பிட்றீங்களே அந்த காஸ்ட்டில் 4 இட்லியை வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் பசி உள்ளவங்களுக்கு. அப்போ தான் நீ பசியை உணர முடியும். அப்போ அடுத்தவங்க பசியை உணர்றது தான் பௌத்தத்தோட மிக மிக முக்கியமானது. அப்போ பசியை துரத்தல், உயிர்கடத்துல இறக்கம் சார். எல்லா உயிர்களையும் எப்படி பார்க்கணுன்றத ரொம்ப அற்புதம் சொல்லியிருப்பாங்க சார். ஒவ்வொரு குட்டி குட்டி உயிரையும் இப்போ நம்ம எடுத்தோடனே டப்புன்னு ஒரு கொசு அடிச்சிடும், டப்புன்னு ஒரு எலியை அடிச்சு கொண்டுறோம்ல. நீங்கள் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எந்த உயிருமே துன்புறுத்த மாட்டேங்க. இப்போ நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன், அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்களோ கொத்தனார் அவங்களுக்குலாம், அவங்களாம் காசை கரெக்டாக கரெக்டுனா கரெக்ட் தான் கொடுப்பேன். இது படித்ததுக்கப்புறம் மதியான சாப்பாடு நான் தான் சார் வாங்கி கொடுத்துருந்தேன். எப்படி சொல்கிறதுன்னா ஒரு சாமானியம் என் வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் பண்ணது இந்த மணிமேகலை காப்பி. அவங்களுக்கு மதியானத்தை என்னென்ன வேணும்னு நானே வாங்கி கொடுத்தேன். இந்த பசியை போக்குவது, உலக இன்பத்தை துறப்பது, இந்த உலகத்தில் நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், தேவையில்லாத வேலை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை விட்டு நம்ம எப்படி ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு அந்த கொள்கையில் ஃபாலோ பண்ணி போகிறதுன்றது மிக அற்புதமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஆசையை துரத்தல், உயிரெழுத்தில் இறக்கம், பசியை போக்குதல், தீவினைகளை தவிர்த்தல், பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிறவி சுழற்சி அப்படின்றா மணிமேகலை இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்திர விழா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்திர விழா எப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்சோன்னா இந்திர விழா ஃபங்க்ஷனுக்கு அம்மாவும் மகளும் போக மாட்டாங்க. அம்மாவும் மகளும் போக மாட்டாங்க டான்ஸ் ஆட போகலன்னே. அவங்க பாட்டி வந்து ஏ ஊரே வந்து திட்டுதுடி, ஊரே அலர்த்துட்டுது, நீ போய் எப்படியாவது வந்து அவங்களிடத்தையும் டான்ஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவரோட ஃப்ரெண்டு வந்து வயந்த மாலைன்னு ஒருத்தி இருப்பாள், மணிமேகலையோட ஃப்ரெண்டு வந்து அவள் போய் தான் வா எல்லாம் ஊரே உன்னை திட்டிகிட்டு இருக்கு, இவ்வளோ அழகான பெண்ணை வச்சு நீ டான்ஸ் ஆட வரலையானா அப்போ தான் இவங்க வந்து இந்த விஷயம் சொல்லுவாங்க, இவங்க துறவரம் போயிட்டாங்க அப்படின்ற. ஸோ துறவரம் இவங்க கிளம்பி போன உடனே அங்கே வந்து உதயகுமாரன் கேரக்டர் வந்து இவளை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி நிற்கும். அப்போ அந்த பழிக்கரை மண்டபத்துக்குள்ளே போயிட்டு அவள் உள்ளே இருப்பா, இப்போ உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாமல் அவனை இருந்துட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பாள், சுதமதினு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், அவளு இவ்வளோ சேர்ந்து தான் பூ பறிக்க போவாங்க. சுதமதிகிட்ட போனவொடனே அவள் என்ன சொல்லுவான்னா, இவளை பற்றி தெரியாத மணிமேகலை பற்றி, இவங்க அம்மா வந்து இவங்க மாதவி, இவங்க அம்மாவுடைய பாட்டி வந்து இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னோடனே அவன் ஒரு இளவரசனால அவனுக்கு என்னென்னா எகத்தாளம் ஆயிரும். ஓ நீ வந்து ஆடல் மகளிரா, இவளுக்கு போய் நான் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், இவ்வளோ போய் நான் ஏன் துரத்திட்டு வரணும், அவங்க பாட்டிகிட்ட போய் காசை கொடுத்தா இவ்வளோ விற்க போகிறாங்க நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக பேசிட்டு போயிடும். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து எவ்வளோ, ஜெயமோகன் சார் வந்து ஒரு கதையை ரெஃபர் பண்ணியிருப்பார், அந்த சிறுகதை இப்படி தான் இருக்கும். ஒரு ரெண்டு பொண்ணுங்க தங்கியிருப்பாங்க இங்கே சென்னையில், அதில் ஒரு பொண்ணுக்கு ஊரில் வருவா, வந்தோடனே அவள் ஃப்ரெண்ட் இங்கே இருப்பாள், ஏ நீ எத்தனை மணிக்கு டியூட்டி, எனக்கு ஒரு 10 மணிக்கு டியூட்டினா செய்கிறேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சண்டேல நீ வெயிட் பண்ணணுவாங்கமே சொல்லுவாங்க. அவள் இல்லை என் பாய் ஃப்ரெண்டு வராண்டி நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுவான். பீச்சில் அவன் எத்தனை மணிக்கு வரான், 4 மணிக்கு, சரி நான் அது வரைக்கும் வரேன்னு சொல்லி போவா, அவளும் ஃப்ரெண்டு வந்தாலும் கிளம்பிடுவா, அவளுக்கு செம்ம போர் அடிக்கும். அப்போ பைக்கு

0: எடுத்துட்டு வீட்டுக்கு வரலான்னு கிளம்புவா பாருங்க. அப்போ ஒரு பையன் வந்து அவளை பார்க்குவோம், செம்ம அழகா இருக்காங்களே அப்படின்னு. இவளோட வயசு கம்மியாக கூட இருக்கும் அவளுக்கு. பார்த்துட்டு உடனே இவளுக்கும் பிடிக்கும், ஏன்னா இவளுக்கு போர் அடிக்குது இல்லை. அப்போ கண்ணாடியில் பார்க்க நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்றத அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு உடனே இவள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் என் பையன் பின்னாடியே வருவான். பின்னாடியே வந்துட்டு துரத்திட்டே வருவான். இது அவளுக்கு பிடிக்கும், அவளை பார்த்து ரசிச்சிட்டே வந்துட்டே இருப்பா. ஒரு டைமில் வந்து ஓவர் டேக் பண்ணி நின்றுட்டு, உங்களை தெரியும் நீங்கள் அவங்க தானே, உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா அவள் சொல்லுவாள், என்ன யாரும் உனக்கு தெரியாது, உன்ன யாரும் எனக்கு தெரியாது, நீ ஏன் தேவையில்லாத வேலை பண்ணுற, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பா. இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி மாதவி மணிமேகலை நிலைமை இருக்கோ, ஒரு ஆண் தன்னுடைய சிந்தனையில் மிக பெருசாக ஒரு பொண்ணை இமேஜ் பண்ணுறப்ப டக்குன்னு சொல்லுவா, எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா போதும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. உடனே அவன் சொல்லுவான், 2000 ரூபாய் உனக்கு ஜாஸ்தி, நீ என்ன அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமாக நக்கலாக பேசி, சரி வீடு இருக்கா வா அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிட்டு ஃப்ரெண்டில் போ. இப்போ வந்து அவன் முன்னாடி போவான், இவர் பின்னாடி வர வைக்கிற மாதிரி. இப்போ போனேன் ரூமுக்கு போயிடுவாங்க. ரூம் போனால் ரொம்ப அசிங்கமாக பேசுவான், வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கலாம் கேட்டுக்கிட்டு. இவர் வந்து அவங்க சொந்த வீடு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்கங்கே போட்டு இன்னரோட போய் குளிக்க போயிடுவான். இவன் என்ன பண்ணால் ரூமை பூட்டிடுவான். அந்த ரூமை பூட்டினோடனே அவர் எழுதியிருப்பா, சூப்பராக இருக்கும். ஒரு பூனை வந்து எடுத்தோன்னா ஒரு ரூமுக்குள்ளே பூட்டிட்டு அது எப்படி ஃபஸ்ட்டு கரைய மாதிரி கத்தி தட்டார் பண்ணி சத்தம் போட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு ஒரு மூலையில் ஒளிஞ்சிற மாதிரி அவன் கத்தி அக்கா அக்கா மன்னிச்சுங்க அக்கா அப்படி இப்படி இப்படின்னா உனக்கு பொண்ணுனா அவ்வளோ இதாக இருக்கும். கதவை திறந்துட்டே பூனை மாதிரியே ஓடினான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போது அது வரைக்கும் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி இந்த பொண்ணு இல்லை நம்ம வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கணுன்னே டக்குனிவ வந்து ஒரு விலை மாதர் ஒரு பரத்தையும் தெரிஞ்சவொடனே ஆணுடைய மனசு எப்படி மாறுன்றத அந்த கதை படித்து நான் பயங்கர பெருமை. இப்போ கட் பண்ணால் இங்கே வந்து மணிமேகலை தேசியம் இங்கே இருக்கு. இந்த சீனில் பார்த்தா இது வருவாங்க, இவன் வந்து திட்டிட்டு போயிடுவான், அவங்க அம்மா வந்து ஒரு விலை மாதர்னு சொல்லிட்டேன் நான் காசை கொடுத்து இவளை வாங்கிட்டு போகிறேன் இதுக்கே நான் அலையணும்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ வெளியே வந்து இவன் என்ன சொல்லுவானா, அவன் வந்து என்னோடய குலத்தையும் என்னை இனத்தையும் பெண்ணினத்தையும் வந்து கேவலமாக பேசிட்டு போகிறான், ஆனாலும் என் மனசு அவன் பின்னாடி போகுதுடணும். அதனால இது என்ன, இதுதான் காதலா, சங்க இலக்கியத்தை ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு. என் மனசையும் அவன்கிட்ட போகணும், எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னு புரியலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பான். இது கட் பண்ணால் எங்கே கொண்டு வருவாங்கன்னா, மணிமேகளுடைய முற்பிறப்பில் வந்து அவன் தான் புருஷனாக இருப்பான், அதனால தான் போகுதுன்றாங்க. இப்போ இவளுக்கு மறுபடியும் தான் முற்பிறப்பில் தன்னோட கணவன் சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் அவன் இம்ப்ரெஸ் ஆக போகும் பொழுது அவன் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை இல்லை நீ வந்து போன ஜென்மத்தோடைய வேலை முடிஞ்சு தான் நீ செத்து போன, இந்த ஜென்மத்தோட உன்னோட வாழ்க்கையில் பர்பஸ் என்னன்னா உயிர்களுக்கு சாப்பாடு போட்டு உயிர் பசி போக்குறதா உன் வேலையோடைய, இப்போ நீ கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியே வாழ்றதுக்கெலாம் இந்த பிறவியில் கிடையாது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு குழந்தை இறந்துருச்சு வச்சுங்களேன், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிறவியோட வந்த பர்பஸ் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான், நீ போட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணிட்டு இருக்காது, நீ ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 வயசு வரைக்கும் அந்த ஜென்மத்தில் வாழ்ந்துருக்காங்க, ஒரு 20 வயசு வரைக்கும் வாழ்னா 20 வயசு இங்கேருந்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான், நீ அதுக்கு உள்ளே போட்டு குழப்பிக்காத அப்படின்னு. இதை வந்து நம்ம முன்பிறப்பி பிற்பிறப்பில் நம்ம அறிவியல் பூர்வமாக சாத்தியமாக இல்லையானாலும் உளவியலாக வந்து நமக்கு எப்படி வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப அற்புதமாக இந்த காப்பியங்கள் இருக்கும்.
1: அருமையாக சொன்னீங்க. பௌத்த சமயம் குறித்து எப்படி வந்து தமிழ் இலக்கியத்தில் இந்த காப்பியம் நிலைநாட்டுது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த காப்பியத்தோட முதல் காதை வந்து விழாவரை காதை. அதில் இந்திர விழாவோட தான் இந்த காப்பியம் தொடங்குது. பூம்புகாரில் நடைபெற்ற இந்திர விழா, ஏன் அது என்ன காரணம்?
1: பருத்தி வீரன் ஒரு படம் இருக்கும், ஓப்பனிங் உங்களுக்கு ஒரு விழாவை சம்பந்தமாக இருக்கும். இப்போ அதோட எண்டு வந்து ரொம்ப சோகமாக போகுதுன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து ஆடியன்ஸ் எடுத்தோடனே அப்படி இல்லாமல் அவங்க வந்து ஒரு விழாவை வந்து எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்றது காட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால தான் இவர் ரொம்ப பிளானாக ஓப்பன் பண்ணால் பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் மூடு கொண்டு நீங்கள் கிட்டத்தட்ட அதுக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா விழாவரை காதை நம்ம எடுக்க மட்டும் ஒரு 6 கோடி ஆகும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் பண்ணி ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்ணி அதற்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வரலன்னு உள்ளே கொண்டு போகிறார். நீங்கள் ஸ்க்ரீன் பிளே மெத்தடாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். விழாவதை காதை அந்த காதை தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு அந்த ஊர் எப்படி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்ம என்னமாதிரி சாப்பிட்டோம், நம்ம என்னமாதிரி உடுத்துறோம், நம்ம என்னமாதிரி குடித்தோம், நம்மள்ட்ட 80,000 ஒரு குழு இருந்துச்சு, நம்ம எப்படி வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணோன்றதுக்கான எல்லா எவிடென்ஸையும் எங்கேயா சொல்லணும், அதை எங்கே சொல்லணும், முதல் டாப்பில் தூக்கி அழகாக வச்சுருவார். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப விழாவரை காதையை வந்து நீங்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களாக படிக்காமல் என்னென்னலாம் இருந்துச்சு, எத்தனைமா கூட்டங்கள் வச்சாங்க, அந்த கூட்டங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் மிக பர்ஃபெக்டாக எழுதிருப்பதுனால விழாவரை கதையை முதல்ல வச்சுருக்காரு என்று சொல்லலாம்.
0: அருமையாக சொன்னீங்க. அதாவது ஒரு மங்களமான ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறதுனால ஒரு முடிவு வந்து கொஞ்சம் ஒரு
1: துறவை நோக்கமான
0: ஒரு முடிவாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மேற்கத்திய படங்களில் கூட சில படங்கள் பார்த்தீங்கன்னா பாலோட ஆரம்பிக்கிற படங்கள், முதல் காட்சியிலே பால் ஊற்றுறது மாதிரி வர, பால் குடிக்கிறது மாதிரி வர்ற படங்கள் வந்து ரொம்ப வயலண்டாக, ரொம்ப வன்முறையாக படம் முழுக்க

0: போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அது மாதிரியே இருக்கு. நீங்க சொல்றது இந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ், கிளாக் ஒர்க் ஆரஞ்சு மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா முதல் சீன்லயே ஒரு பால் வரும், குடிக்கிற பால் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படம் முழுக்க வந்து
1: வயலன்ஸ் இருக்கும். பருத்திவேலனே பாருங்களேன், எண்டு வந்து சோகத்துலேயும் சோகம் உச்சக்கட்ட சோகமாக இருக்கும். ஹீரோ ஹீரோயினுக்கு ஏற்படக்கூடிய நிலை, ஹீரோ சாகுறது, எடுத்தோடனே அந்த ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஏ வீண் பேசிட்டு மதுரை பாசம் பேசிட்டாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை காட்டிகிட்டே இருப்பாங்க. கட் பண்ணி எண்டு நீங்கள் வரும்பொழுது ஒரு கிரக்கமாக அப்படியே மைண்டே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன சிக்கல்னா கதை கதைன்றாங்க சார். ஒன்று நீ எதுவுமே வாசிக்க எப்படி கதை தெரியும் உங்களுக்கு? இந்த ப்ராஸ்பெக்டில் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம இலக்கியத்தை படிச்சிட்டோம்னா ஒன்று சார், அஞ்சு காப்பின்றாங்க, அஞ்சு பெருங்காப்பியும் அஞ்சு சிறுகாப்பின்றாங்க. பெருங்காப்பியத்தை சிறுகாப்பியத்துக்கு என்ன வேறுபாடுன்னா, அறம்பொருள் இன்பம் வீடு இருக்குல்ல, இந்த நாளே வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அது பெருங்காப்பியம், அதில் ஒன்றை கட் பண்ணால் சிறுகாப்பியம்ன்றாங்க. இப்போ நீ ஒரு இயக்குனர் ஆகிற, ஒரு டீச்சர் ஆகிற, ஒரு ப்ரொஃபஸர் ஆகிற, தமிழ் தான் உனக்கு மெயின்னா உன்னுடைய ஆரிஜினான இந்த விஷயங்களோட நீ படிக்காமல் நீ எப்படி போய் மாணவர்கள்ட்ட போய் உரையாடணும்? நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தா நிறைய காட்சிகள் சிறப்பதிகாரத்தை மணிமேகல எடுக்கப்பட்டுரும். அதில் நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அதை படிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து இங்கே எடுத்துருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒடிசி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். எப்படி இது யோசித்தானுங்க, எப்படி இது பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ராமாயணம் எடுத்து பாருங்களேன், கூனி கேரக்டர் ஏன் கூனின்னு வைக்கிறாங்க, நார்மலாக வச்சுருக்கலாம்ல. அப்போ ராமன்ற நார்மல் வேர்ல்டுலேருந்து அவரை வந்து கொண்டு போகிற வேர்ல்டை வந்து ஒரு கிரியா ஊக்கியா வந்து கூனி தான் இருப்பாங்க. நீங்கள் ஒடிசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தக்கன் உள்ளவன் அப்படின்னவங்க கிரியா ஊக்கியாக கொண்டு வருவாங்க. இப்படி எல்லா கதைகள்லையும் இந்த கதையில வந்து இங்கேருந்து கார்டனுக்கு ஏன் போராண்டதுக்கான காரணமே ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரு எண்டும் ஒரு பிகினிங் இருக்குல்ல, அது பெர்ஃபெக்டாக இருக்கு சார். இதில் ஒவ்வொரு கதைக்குமே இருக்குது சார்,
0: ஒரு ஸ்க்ரீன் பிளே.
1: ஆமாம், அற்புதம் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, நீ ஒரு திரைக்கதை ஆசிரியாக போகிற, நீ ஒரு சிறுகதை ஆசிரியாக போகிற, ஒரு நாவலிஸ்ட் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தையும் கூட படிக்கலன்னா என்ன இருக்கும்? கண்ணதாசன் வந்து எங்கேயும் எப்பவும் சாங் எழுதின போகிறப்ப ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்கள்ல, சுஜாதா சார் தான் அதுக்கு கதை வசனம். சுஜாதா சார் வந்து நானே சாங் எழுதுறேன்னு கேட்டிருக்காரு, இல்லை உனக்குலாம் செட் ஆகாதுன்னுருக்காங்க, இல்லை நான் ட்ரை பண்ணுறேன். அவர் ரைட்டர்னால அவர் எழுதி பார்த்துருக்காரு, செட்டாகவே ஆகலையா. அப்போ இரு கவிஞர் வருவாங்க, கண்ணதாசன் ஐயா வந்திருக்காரு. வந்து என்ன சுச்சுவேஷன், இது மாதிரி ஒரு மியூசிக் ட்ரிப் வச்சிருக்கவங்க இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க, தேர் பண்ணிருப்பாங்க. சரி மெட்டு சொல்ல, தன்னானா தன்னானா தன்னா, ஏன்னா எங்கேயும் எப்போதும் இருக்காரு. சங்கீதம் சந்தோஷம் சுஜாதா பாரியோ, நான் இவ்வளோ நாளாக இப்போ மண்டே உடைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி வந்தனப்போ கண்ணாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கம்பராமாயணம் எடுத்து படிப்பேன் அப்படின்னு. இப்போ கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தை பக்தி காப்பியமா மற்ற காப்பியமா இந்த பிரச்சனைலாம் பார்க்காம சார், எந்த கேரக்டர் என்ன உணர்ச்சியில் இருக்குமோ அந்த டிசிப்பிள் எழுதியிருப்பார் சார். அது லட்சுமணன் வந்து அண்ணனுக்கு வந்து பதவி இல்லைன்னு சொல்லிடுறான், அண்ணன் வந்து ராமன் வந்து சொல்கிறா அப்படி போய் இது மாதிரி எனக்கு பதவி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, தம்பி வந்து வெகுண்டு எழுதுறதுக்கு வெகுண்டு எழுதுற மாதிரியான வேர்டாக இருக்கும் சார், இதுதான் பேட்டர்ன். அவர் எழுதும் பொழுது இல்லைப்பா இது நதியோட பிழை கிடையாது, இதோட பிழை கிடையாது, இது கடவுள் செஞ்ச பிழைன்னு சொல்கிறதுப்ப அந்த ரிதம் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் காதலாக சீதை பேசுகிறப்ப காதல் ரிதம் பேட்டர்ன், அப்போ ரிதம் பேட்டர்னில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியமாக நம்ம வந்து கம்பராமாயணத்தை. அப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஒரு கதையாசிரியராக பார்க்கும்பொழுது இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் எப்படி பெருசாக பண்ண முடியுன்றது ரொம்ப இருக்கும். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தடில் எழுதியிருக்கப்பட்டதாக இருக்கும் இந்த கதை அப்படின்லாம்.
0: அருமையாக சொன்னீங்க. நம்ம காப்பியம் பற்றியும் காப்பியத்தின் ஆசிரியர் பற்றியும் மேலோட்டமான பல விஷயங்கள் நம்ம வந்து அறிஞ்சுக்கிட்டோம். இப்போ கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா, மாதவியின் மகளான மணிமேகலை தன் தாயை போலவே நாட்டிய கலைக்குள்ளே போகாமல் ஏன் துறவரம் போகிற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க?
1: ஒரு கதையை வந்து இப்போ ஒன்லைன் அப்படின்றாங்க, ஒரு ஒன்லைன் பிடிச்சிட்டு தான் நம்ம அந்த கதையை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரைப்படங்களே நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாட்ஷா கதையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாட்ஷாவோட வெற்றிக்கு என்ன காரணம்னா ஒன்லைனுக்கு ஏற்ற காட்சிகள் இருக்கும். பாட்ஷாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வன்முறையே வேணாம் நினைக்கிற ஒருத்தன் வன்முறையை கையில் எடுத்தால் என்ன ஆகுன்றதா ஒன்லைன். இப்போ வன்முறையே வேணான்றவன் யார் அப்படின்னா, வன்முறையை வேணான்ற ஒரு வாதியாரா, வன்முறை வேணான்ற ஒரு ஆட்டோ டிரைவரா, வன்முறை வேணா ஒரு ப்ரொஃபஸரா, வன்முறை வேணா கொத்தனாரா, வன்முறை வேணா டெய்லரா அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. வன்முறையே வேணான்ற ஒரு டான் அப்படின்னு சொன்னா இருக்கும். இப்ப வன்முறையை வேண்டானக்கு என்னென்ன காட்சி அமைப்பு அப்படின்னா, தன்னுடைய தங்கச்சி வந்து ஒரு காலேஜ் சீட்டுக்காக வந்து அவர் இல்லீகலா இது பண்ற, இன்னொரு பொண்ணை வந்து டைவரி கேட்கிறாங்க, இன்னொரு தம்பி போலீஸா இருக்காரு அவர் இது பண்றாங்க. இப்ப தன்னுடைய ஒரே ஜீவனுக்காக இருக்கக்கூடிய ஆட்டோவை அடிச்சு கிழிச்சிட்டு போவாங்க. இப்படியா இடத்துல எல்லாம் வந்து அவர் எதுவுமே செய்யாம இருந்துட்டு ஒரு டைம் வன்முறை எடுத்தா என்ன ஆகுன்றது கதை பண்ணா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். மௌனதாக்க கதை எடுத்துட்டோம்னா, கல்யாணமே வேணாம் நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, என்ன நடக்குது? இப்போ ஜிகிதண்டை எடுத்துட்டோம்னா, ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் ஒரு ஆர்ட் உள்ள பூந்தா என்ன ஆகும்? இப்படி ஒன்லைன் போட்டுக்கணும். இந்த கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு, சிலப்பதிகாரத்தை கதை என்னன்னா மூணு ஒன்லைன் போட்டுப்பாங்க, அரசியல் பிரித்தோருக்கு அறம் குற்றம். இது நமக்கு புதுசே கிடையாது, ஒன்லைன் வச்சு தான் கதை பண்ணாங்கிறதுக்கு நமக்கு நம்ம இலக்கியங்கள் சிலப்பதிகார மணிமேகலே இருக்குது. அரசியல் தான் உனக்கு பொழப்புனாச்சுன்னா அதோட பர்பஸ் என்னவாக இருக்குன்னா அறம் தான் இருக்கணுமே ஒழிய, இங்கே லஞ்சம் வாங்குற அங்கே லஞ்சம் வாங்குற அதை பண்ணுற இதை பண்ணுற எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீ வந்து என்ன பண்ணுவ, கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போவ, இல்லை உன் வாழ்க்கை வந்து வீணாக போயிருந்தேன். இப்போ அரசியல்

0: பிழைத்தோருக்கு அறம் தான் கூற்றுனது ஒன்லைன், அதுக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பார். உரைசால் பத்தினியே உறைந்தோர் ஏற்றோம், என்றைக்குமே பத்தினி தன்மையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்படி இருக்குல்ல. மணிமேகலுடைய ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா பசிப்பினி போக்குறது தான். இப்போ பசிப்பினி போக்குற ஒரு டான்ஸ் ஆடி பசிப்பினியை போக்குனா அது நல்லா இருக்காதுல்ல. அப்போ ஒரு துறவரம் போனால் மட்டும்தான் அவள் வந்து பசிப்பினி. ஏன் துறவரம் போகிறான் அப்படின்னா, முதல் காட்சியே வந்து என்ன விழா வரை கதை என்ன பண்ணிப்பாங்கன்னா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டு பேரும் பூ கட்டிகிட்டு இருப்பாள், அம்மாவும் மகளும் வந்து இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் செத்துட்டாராங்க அப்படின்னு, கோவலன் செத்துட்டான்னு சொன்னோடனே அழுகுவாங்க. அழுதோடனே நான் சாமி கட்டின பூவில் வந்து அவருடைய கண்ணீர் துளிப்பட்டு அது பூ வந்து டஸ்ட் ஆயிரும்னு நினச்சிட்டு தீட்டாச்சு, நீ வந்து புது பூ பறிச்சுட்டு வான்னு சொல்கிறோன்னே அதான் சுதமதி வந்து வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த கார்டன் வேணாம், இந்த கார்டனில் இந்த பிரச்சனை இருக்குது, இங்கே பூதம் வந்து சாப்பிட்றோம் இப்படின்னு ஒவ்வொரு கார்டனையாக சொல்லி சொல்லி சொல்லிட்டு தான் அந்த ஓவனம்ன்ற ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்கக்கூடிய கார்டனுக்கு அவங்க போவாங்கன்றதான் கதையாக இருக்கும். அப்போ இதோட ஒன்லைனே பார்த்தீங்கன்னா பசிப்பினியே போக்குறது தான். ஹாலிவுட்டில் இது மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்கு சார். ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாத்துக்கும் கண்ணு தெரியாமல் போயிடும், திடீர்னு இந்த ஸ்கின் மட்டும் அவங்களுக்கு உறிஞ்சி போயிடும். எம்ஐபின்னு ஒரு படம் இருக்குல்ல, ஒரு பெரிய தொற்று வியாதி ஒரு ஊரை வந்து அட்டாக் பண்ணால் என்ன ஆகும், அதை ரெட்டிஃபை பண்ணுவோம் ஹீரோ ஆகும்ல. இங்கே வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பசி தான் பயங்கரமாக இருக்கும். அது எப்படின்னா நிறைய குட்டி குட்டி கேரக்டர் ஒன்று அற்புதம் பண்ணியிருப்பாங்க, பசி பிச்சுக்கிட்டு போகும். காயசண்டிகை பார்த்த பின்னாடி பார்க்கலாம், காயசண்டிகை கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பசியில் இருப்பாங்க, அவள் எதை பிச்சு தின்னாலும் அவளுக்கு வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி பசின்றது ஒரு பிணின்ற ஒரு வியாதி, இப்போ கொரோனா வந்த மாதிரி அங்கே ஒரு பிணியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எம்ஐபி என்ன பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாத்தையும் கூட்டி போய் ஒரு கடல் கண்ணில் ஒரு தீவில் போட்டு அதுக்கப்புறம் யாருமே அங்கே போக முடியாது, திருப்பி அங்கே வந்து வர முடியாதுன்னு ஒரு பண்ணிடுவாங்க. ஒரு தீவில் பார்த்தா இந்த மேல் ஸ்கின் மட்டும் நம்மளுக்கு சூரியன் பட்டிச்சா மேல் ஸ்கின் இருக்கா சார், இப்போ ஒரு வியாதி வந்து மேல் ஸ்கின் போயிடுச்சு, இப்போ கிழிச்சோம்னா புண்ணு இருக்கும்ல, அந்த புண்ணு மாதிரி மட்டும் தான் இருக்கும், அது வெயில் பட்டால் நமக்கு வந்து பயங்கரமான இதாக இருக்கும். இவங்க எல்லாம் ஒரு தீவில் இருப்பாங்க. ஒரு ஹீரோ வந்து அங்கே போய் உங்களை மாதிரி ஒரு ரேடியோ அறிவிப்பாளர் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல உலகத்தை சொல்கிறதுக்காக போவது தான் கதையாக இருக்கும். இப்போ இது இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து கண்ணு தெரியாமல் போயிட்டே இருக்கும், அது ஒரு வியாதியாக இருக்கும், அது என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் ஹேப்பனிங்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூசைட் பண்ணி செத்துட்டே இருப்பாங்க. எப்படி இருக்குன்னா போயிட்டு இருப்பாங்க, பில்டிங் வேலை செய்கிறவங்க கீழே வந்துடுவாங்க, வாக்கிங் போகிறவங்கலாம் கத்தியை எடுத்து குத்திக்குவாங்க, போய் அவங்கவுங்க சிங்கத்துக்குட்டிலாம் கையை கொடுத்துருவாங்க, இப்படி எல்லாம் சாவாங்க. என்ன சாவாங்கன்னா ஏதோ அயல்நாட்டு சதி நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லை இல்லை காற்று வந்து இப்போ நீங்கள் சில்லுன்னு காத்தடிச்சா தென்றல் கேட்டால் உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது இல்லை, காற்று வந்து இந்த உலகத்தை வந்து கடுப்பாகி வேற ஒரு இடம் சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க, அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிச்சுன்னா நம்ம எல்லாம் அப்படியே பின்னாடி போய் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து சூசைட் போயிடுவோம், செத்து செத்து செத்து போயிடுவாங்க. ஆனால் நேச்சருக்கு ஆப்போசிட்டாக பண்ணாதீங்கன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் இப்போ தான் எடுக்கிறாங்க. ஒரு கண்ணு தெரியாமல் எல்லாத்தையும் ஒரு தீவில் வைக்கிறாங்க, ஸ்கின்னுக்கு பாய் ஒரு தீவில் வைக்கிறாங்க, இப்படி ஒரு காற்று பிரச்சனையை ஒரு தீவில் வைக்கிறாங்கன்ற கதை எப்போ வருது, இப்போ தான் வருது ஹாலிவுட்லேயே. ஆனால் சிலப்பதிகாரத்து மணிமேகலையுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா பசின்னு ஒரு பிணி இருக்கும், அந்த பிணியில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சிருப்பாங்க, ஹீரோயின் இந்த பாத்திரம் வாங்கிட்டு போய் எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறான்னு தான் சிலப்பதிகாரத்துக்கு. அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து இவ துறவு போகாம காரணம் வந்து அதுதான்.
1: அருமையாக சொன்னீங்க. இந்த காய சண்டிகைன்னு சொன்னீங்களா, அது என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன்.
0: இப்போ ஒரு லீடு இருக்குல்ல, இது கதை என்ன, ஒரு பசிப்பினி போக்கணும். அப்போ பசிப்பினி போக்கணும்னா பசியை பற்றி முன்னாடி சொல்லணும்ல, அப்போ வந்து பறக்கிற சக்தி இருக்குன்ற மாதிரி சொல்ல செம்மையாக இருக்கும். அதெல்லாம் இப்போ நீங்கள் அவெஞ்சர்ஸ் படம்லாம் பண்ணுறாங்கல்ல, டக்குன்னு பறந்து வேறு இதெல்லாம் போகிறாங்களே, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு நம்ம எப்படி பார்க்குறோம் தான் பிரச்சனையாக இருக்குது. நமக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, காய சண்டிகை இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து காஞ்சனன், காஞ்சனன் பேர். இப்போ காஞ்சனனும் காயசண்டிகை ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வேறு எங்கேயா போயிட்டு இடம் மாறினா மனம் மாறினாங்களோ அது மாதிரி வேறு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கார்டனில் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், இவங்க எழுந்து ஓடுவாங்க, திடீர்னு ஓடுற என்ன பண்ணுவோம், அங்கே ஆறு ஓடிட்டு இருக்கும், அங்கே ஒரு படித்துறை இருக்கும், அந்த படித்துறையில் ஒரு இலையில ஒரு பழம் ஒன்று மாம்பழமே இன்னொரு பழம் வச்சுருப்பாங்க, அதை போய் மிதிச்சிருவோம். அந்த மிதிச்ச சத்தம் கேட்டு அந்த தண்ணியிலேருந்து ஒரு துறவி ஏஞ்சி, இந்த பழத்துக்காக நான் எத்தனை வருஷம் தவறுந்தேன் தெரியுமா, இது வந்து இது 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் பறக்கூடிய பழம், இதை போய் இப்படி பண்ணிட்டியே, இதை சாப்பிட்டோம்னா சாவர வரைக்கும் எனக்கு பசின்றதே ஒன்றுமே வராது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்து தவம் இருந்து எடுத்த பழத்தை இப்படி பண்ணிட்டேன், அதனால உனக்கு வந்து இனிமேட்டு பசின்னு ஒரு வியாதி வந்தோம்னு சொல்லி அவர் சபிச்சிருவார். சபித்த உடனே அவள் வந்து சொல்வா, இதுக்கு ஒன்றுமே வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, ஒருத்தி வருவா உன் பசியை நீக்குவா, ராமாயணத்தை சொல்கிற மாதிரி ஒருத்தன் வருவான் வந்து உங்க கல்லா அகலியை கதை சொல்கிறாங்களே அதே மாதிரி கட் பண்ணிட்டு போயிடறாங்க. பசி பசி பசி பசின்றா புருஷங்க, நாங்கள் இருக்கக்கூடிய இலை பழம் எதத்தினாலும் பசின்ற வியாதி உச்சக்கட்டமாக இருந்தது அவளுக்கு. இப்படி இருக்கப்ப புருஷன் பார்த்துட்டே இருப்பான், அந்த காஞ்சனன் பார்த்தான் ஒரு டைம் மேலே இல்லைன்ட்டு, சரி எதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி அவன் போயிடுவான். இவ அப்படியே சுற்றி சுற்றி சுற்றி வரும்பொழுது இங்கே ஹீரோயின் கையில் அச்சய பாத்திரம் இருக்கும், அச்சய பாத்திரத்துக்கு முதல் சாப்பாடு எடுத்து அவளுக்கு கொடுப்பா, அவள் பசி தீந்துடும். இப்போ இவங்க என்ன ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த காஞ்சனன் வந்து உதயகுமாரன் எப்படி கொள்றான்றதெல்லாம் பின்னாடி கதையாக இருக்கும் உங்களுக்கு.
1: அதுதான் அந்த காயசண்டிகை.
0: ஆமாம், காயசண்டிகை கதை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கதை.
1: அது மாதிரி மணிமேகலா தெய்வம் கதையில வந்து எந்த வகையில வருது?
0: இப்ப நம்ம இங்க பாக்குற மென்டார்னு ஒன்று சொல்றோம் சார், ஒரு மென்டார்னு ஒரு இந்த கதையில இருந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நம்ம போறோம் மலைச்சொடி

0: பாரு பிரின்சிபா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க உங்களுக்கு நண்பர்கள் வந்து இந்த இடத்த நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீங்க நம்ம ஜீரோ தானே ஆரம்பிப்போம் ஒரு இடத்துக்கு வந்து அப்போ ஒருத்தர் கைட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு. இந்த மணிமேகலா தெய்வம் தான் மணிமேகலைக்கு பேர் வைக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருப்பாங்க. எங்கே சொல்லியிருப்பாங்க? சிலப்பதிகாரம் சொல்லியிருப்பாங்க. இவ வந்து பிறக்கிறப்ப ஏன் வந்து மணிமேகலைன்னு பேர் வச்சோம் அப்படின்னு கேட்கும் பொழுது கோவலன் சொல்லுவான், நான் வந்து எங்கள் முன்னோர்கள், நம்ம எப்படி சொல்லுவோம்ல முன்னோர்கள் தான் தெய்வமாக கும்புற தான் தமிழர்களோட வழக்கம். அப்போ என்னோட முன்னோர் ஒருத்தர் வந்து கடலில் வாணிகத்துக்காக போகும்பொழுது அங்கே கடல் கப்பல் கவர போணுச்சு, அப்போ ஒரு தெய்வம் வந்து காப்பாந்துச்சு, அந்த தெய்வம் மணிமேகல தெய்வம், அந்த தெய்வம் தான் வந்து எங்களை இக்கட்டிலலாம் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவளுக்கு மணிமேகலைன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ பேர் காரணமே வந்து அங்கேருந்து வச்சதா சொல்லி சொல்லியிருப்பாரு. இங்கே இவ வந்துட்டு உதயகுமாரன் டார்ச்சர் தாங்க முடியாது, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் உதயகுமாரனை கூப்பிட்டு, டே நீ வந்து பண்ணுறது தப்பு, அவளுடைய பர்பஸே வேற, நீ இடையில உள்ள புந்து ஆட்டையை கலைச்சேன்னா வெள்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெய்வம் அவனை மயக்கிட்டு இவ கூட இருக்கக்கூடிய இந்த சுதமதி இருக்கார்ல அந்த கேரக்டரையும் மயக்கம் போட்டு இது பண்ணிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் நேராக அந்த மணிப்பல்லவ தீவு அப்படின்னா அந்த தீவுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. ஸோ இந்த மணிப்பல்லவ தீவுல தான் இவங்களுக்கு அந்த பாக்ஸ் கிடைக்கும், அந்த மேஜிக் பாக்ஸ் கிடைக்குதுல, அந்த பாக்ஸ் கிடைக்கிறதே வந்து இவங்க தான். அந்த மணிமேகலா தெய்வம் தான் இவ்வளோ ஒரு பாதி கதையில வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி எங்கே போகணும்னு சொல்லி மெயின் மேட்டர் கொண்டு போறதே இவங்க தான். உதயகுமார்ன்ற ஒருத்தனுடைய மனைவியா இருந்து இந்த ஜென்மத்தில் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்திருக்கேன், இங்க இருந்து இறக்கி விட்டு போனச்சு மணிமேகலாதேவன். அப்போ அவங்க தான் வந்து இந்த ஆபுத்துரனுடைய கதையை முழுக்க சொல்லி இப்படி தான் எப்படி இருந்தாங்கலாம் சொல்லி, இல்லை இல்லை அவங்க நேராக கூட்டி போய் அரவணாடிகள்கிட்ட விட்டுருவாங்க. அரவணாடிகளை சொன்னால் அவர் ஆபுத்திரன் ஒரு கதையை சொல்லி, அதாவது இந்த பாத்திரம் எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கு முன்னாடி யார் இந்த பாத்திரம் இருந்துச்சுன்னு அந்த கதையெல்லாம் சொல்லி அந்த பாத்திரத்துடைய சிறப்பு அம்சங்களையும் அதோடைய இதே விதி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பண்ணுது. இப்போ இங்கே கைட் பண்ணுறது, அதாவது இந்த ஓவனத்துலேருந்து அவங்கள கைட் பண்ணி கொண்டு போகிறது மணிமேகலா தெய்வம், நம்ம சிறுதெய்வ வழிபாடுங்களை காப்பாற்றணுவாங்க அதுமாதிரி காப்பாற்றுறது தான் மணிமேகலா தெய்வம். அங்கேருந்து அந்த பனிப்பள்ளவ தீவுல வந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி அந்த பாத்திரத்தை பத்தி கதையெல்லாம் சொல்றது வந்து தீவதிலகை என்ற ஒரு கேரக்டர்.
1: காயசண்டிகையோட கணவன் வந்து காஞ்சனன்,
0: ஆமா,
1: அவர் வந்து இளவரசன் உதயகுமாரனை கொல்றாரு.
0: ஆமா,
1: அது என்ன சூழ்நிலையில அது அமையுது?
0: அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் இவருடைய உதயகுமாரன் வந்து உடவே மாட்டான் இவ்வளவு எப்படியாது. இப்ப நீங்க கதையுடைய கான்செப்ட் என்ன, பசிப்பினியை நோக்குறது, நேராக போறா பாக்ஸ் கிடைக்கிறத கொண்டு போய் எல்லாத்தையும் சோறு போறான்னா அது பெரிய சுவாரஸ்யமா இருக்காது. அப்போ ஒரு வில்லன் வந்து உள்ள அதை தடுக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் வரணுன்றத ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் என்ன பண்ணுவார், உதயகுமாரன் கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மணிமேகலா தேவா சொல்லணும் கேட்க மாட்டான், இது பண்ணான், ஏன்னா ராஜாவுடைய இப்போ இளவரசனால அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இப்போ டார்ச்சர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவான்னா, இவ உடம்புல இருந்தால் நல்லா இருக்காது, இப்போ நான் மணிமேகலை நீங்கள் காய செஞ்சு வச்சுங்களேன், என் விருது இருந்தால் உதயகுமாரன் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்ட்டு இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் பண்ண ஃபேஸ் ஆப்லாம் பண்ணாங்களா கூடு விட்டு கூடு பாயிருதுன்றது. அப்போ உங்கள் உடம்புல நானும் என் உடம்புல நீங்களுமே மாறிடுவீங்க. இப்போ மாறினவனே அவனுக்கு தெரிஞ்சிடும், உதயகுமார் தெரிஞ்சிடும் இவங்க மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், காயசண்டிகை உடம்புல இருக்கதான் மணிமேகன் தெரிஞ்சுட்டு காயசண்டிகிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பான், டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். காஞ்சனன் திரும்பி வந்துடுவான், காஞ்சனன் திரும்பி வந்து பார்த்தானே இவன் என்ன என் பொண்டாட்டி கூட இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாழை எடுத்து அவன் தலையை
1: வெட்டிடுவான். அப்படி
0: முடியுது, அப்படி முடிச்சிடான்.
1: அரவணாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் பற்றி சொல்லுவோம்.
0: நம்ம சிலப்பதிகாரத்தில் வந்து அரவணாடிகள் ஒரு பெண் துறவியாக தான் காட்டுவாங்க. அவங்க தான் வந்து கிளம்பி போகும் பொழுது கோவலன் வந்து மாதவியை விட்டு விட்டு இங்கே வந்து மனைவிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வாணா இங்கே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையாக மதுரைக்கு போகிறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க வாழ்க்கையை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்கிறது வந்து அரவணாடிகள் கரெக்ட் தான் இருக்கும். இங்கே வந்து இவங்களுக்கு இந்த கதைகள் முழுக்க இந்த ஆபுத்திரன்னா யார், அவனுடைய வாழ்க்கை வர என்ன, இந்த பாத்திரத்தை இதை வச்சு நீ என்ன பண்ணணும், இந்த பாத்திரம்னா சும்மா சோறு போகிறது மட்டும் கிடையாது ஒரு பெரிய வியாதியே போக்கக்கூடியதுன்றத எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறதும் அரவான் என்ற ஒரு மென்டார் தான். இப்போ இப்போ சொன்னோம்னா மென்டார் அப்படின்றதும் அந்த வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்கிறதும் அரவணாடிகளாக இருக்கும். அதில் உங்களுக்கு பற்று நீக்கிறதா என்ன, ஆசையை எப்படி துறக்கிறது அப்படின்னு புத்த கருத்துக்களை ரொம்ப அதாவது போட்டு டம்ப் பண்ண மாட்டாங்க. இதில் உங்களுக்கு ப்ளஸ் என்னன்னா இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் புத்த கருத்துக்களுக்குன்னு பார்த்தா தான் தெரியுமே ஒழிய அப்பட்டமாக அவங்க மத கொள்கையை வந்து திரிச்ச ஒரு காப்பியமாக இருக்காது. அதுக்கு வந்து அந்த கருத்துக்களை சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து அரவணாடிகள் இருப்பார்.
2: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி அடுத்த மாதம் 2ஆம் தேதி இதே நேரம் இதே அலைவரிசையில் ஒலிபரப்ப கேட்கலாம்.
3: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும்

0: வழங்கும் மணிமேகலை. பங்கேற்றவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது பூம்புகார் படத்திலிருந்து.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வி அட்சய ஹரிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. முதலில் பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். தொடர்ந்து எழுத்தின் இசை, வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள். நலமாய் வளமாய், யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் உரை. நிறைவாக கதையரங்கம், வழங்குபவர்

கவிதா அவர்கள், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, நேபாளி மொழி பாடல் கேட்கலாம். இயற்றியவர் ருத்ரா பௌத்வால். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், மரம் நமக்கு வரம், உழவர் அனுபவம், சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம், டெல்லி அஞ்சல் 101.4 FM ரெயின்போவிலும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும். 8:30 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழலிசை இடம்பெறும். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டிஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திடுவார்.

0: நேயர்களே, 101.4 எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு இந்திராணி மூவிஸ் வழங்கும் சின்னவர் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். நடித்திருப்பவர்கள் பிரபு, கஸ்தூரி, சந்திரசேகர், ராதா ரவி, கவுண்டமணி, செந்தில், சித்ரா, எஸ் என் லக்ஷ்மி, கோவை சரளா ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, இயக்கம் கங்கை அமரன், வானொலி வடிவம் வி குமார். பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம். நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் லதாங்கி ஜெயமோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம்.ஆர். கோபிநாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹெச். விஸ்வாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், டி எம். சுதர்சன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. External Affairs Minister Dr. S. Jaishankar has reaffirmed India's support for Bhutan's developmental goals and priorities during his official visit to Bhutan from the 16th to the 18th of September. Dr. Jaishankar and his Bhutanese counterpart, Leonpo Dien Thungyel, reviewed all aspects of bilateral cooperation besides regional and international issues of mutual importance. The two sides appreciated the progress in strengthening the special and multifaceted India-Bhutan partnership. Both ministers also jointly inaugurated and launched several development projects. These included the 65-bedded Gyaltsuen Jetsun Pema Mother and Child Hospital in Monger, the Jagannathan Bridge on the Samdrup Jongkhar Trashigang Highway, and the transfer of 43 Jersey cows from India to the National Cattle Breeding Centre in Bumthang. India also handed over 54 electric vehicles to the Bhutanese government. The ministers also laid the foundation stone for the 500-kilowatt Lunana hydropower project.

நமச்சிவாய வாழ்க. விருத்தம் தொடர்ந்து வானனி திருநாவுக்கரசர் இயற்றியது.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி அட்சயஹரிணி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். ராமனை தருவாய் என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல்.

இதுவரை சங்கீதசாரர் நிகழ்ச்சியில் வி அட்சய ஹரிணி அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டார்ட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் மசோதாவில் உள்ள விஷயங்கள் குறித்து உள்துறை அமைச்சக பிரதிநிதிகள்

0: நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினருக்கு எடுத்துரைக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து தனி நபரோ அல்லது அமைப்புகளோ வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான தணிக்கையுடனும் நன்கொடைகளை பெறுவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தும் திட்டங்களால் இந்திய பொருளாதாரம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் நாட்டு மக்களின் செல்வமும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக கூறினார். உலகின் பிற நாடுகளில் இல்லாத வகையில் இந்தியாவில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு புதிய பல்கலைக்கழகங்கள் பெருமளவு தொடங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கட்டமைப்புத் துறையிலும் பெருமளவு முதலீடு செய்யப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார். 2035 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னெடுப்புகளில் நியூசிலாந்தும் பங்கேற்கும் என்று திரு டாட் மெக்லே கூறினார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமது 2 நாள் பூட்டான் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தங்கியலுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்தது என்று தெரிவித்தார். அந்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை அவருடன் இணைந்து தொடங்கி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாய்சேய் நல மருத்துவமனை மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள், தேசிய கால்நடை இனப்பெருக்க மையம், அரசுக்கான மின்சார வாகன சேவை, 500 கிலோவாட் நீர்மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இந்தியாவின் உதவியுடன் பூட்டானில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் நேபாளத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன. இது தொடர்பாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இருநாட்டு அரசுகள் அளவிலான துணைக்குழு கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலர் திரு உஜ்வல்குமார் கோஷ் தலைமையிலான குழுவினரும், நேபாள தரப்பில் அந்நாட்டு தொழில்துறை இணைச் செயலர் திரு புத்த பகதூர் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை அணுகுதல், சுங்கவரி மற்றும் வர்த்தக நடைமுறைகள், உணவு பாதுகாப்பு, எல்லைப்புற கட்டமைப்பு, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வழங்கும் சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது, ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைத்தல் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சவுக் கர்ஜத் இடையேயான ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 497 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிராவில் பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் போது இரு மார்க்கங்களிலும் நாள்தோறும் கூடுதலாக 5 பயணியர் ரயில்களை இயக்கவும், ஆண்டுக்கு 18.35 மில்லியன் டன் சரக்குகளை அனுப்பவும் வழிவகை ஏற்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் மக்கள் வாழ்க்கையில் வளமான மாற்றங்களையும் மத்திய அரசு கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் 1 மாத

0: பொதுநல சேவை உறுதிமொழி இயக்கம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூய்மையே சேவை இயக்கத்தின் மூலம் சமூக மற்றும் சுகாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இன்றைய தொகுப்பு விவரிக்கிறது.
1: தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்டு மக்களிடையே தூய்மை இயக்கம் குறித்த விழிப்புணர்வையும் சேவை மனப்பான்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. கிராமங்கள் தொடங்கி நகரங்களில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் பயனாக கிராமங்கள் மற்றும் நகரங்கள் பாதுகாப்பான கழிப்பிட வசதிகளை பெற்றுள்ளன. 91% பொது இடங்களில் திறந்தவெளி மலம் கழிப்பது தடுக்கப்பட்டு ODF Plus என்ற தரத்தை எட்டியுள்ளன. திட மற்றும் திரவ கழிவுகளையும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து தூய்மையை பராமரிப்பதற்கான முயற்சிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசுகையில், இது தூய்மைக்கான திட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். வீடுகளில் கழிப்பிட வசதியை அமைத்துக் கொள்ள இயலாத குடும்பங்கள் கண்டறியப்பட்டு இசாத் கர் திட்டத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மகளிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில் தொடங்கப்பட்ட கோவர்தன் திட்டத்தின் கீழ் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டமும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதனால் கிடைக்கும் வருவாயில் கிராமப்புற பொருளாதாரமும் வலுப்பெற்றுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு இவ்வாண்டின் தூய்மை பகுதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மை குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் பயனாக மக்களின் உடல்நலம் மேம்பட்டிருப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்கை தூய்மை இந்தியாவுக்கான இலக்குடன் நனவாக்குவோம்.
0: பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா உட்பட 152 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இத்தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல், பராகுவே நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 4 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாலஸ்தீனம் நிறுத்தவில்லை என்று கூறி திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் வருவதற்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதை அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் யுக்ரைன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வாங்குவதற்காக அந்நாட்டிற்கு 3.3 பில்லியன் யூரோ நிதி உதவி வழங்கப்படும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர்லேயன் அறிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-2, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கோலின்ஸ் போர்ச்சுகலின் ஆஞ்சலினா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 12:50. மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு ஏதும் இல்லை. தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள். தீபன் சக்கரவர்த்தி பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ணை போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
0: நேரம் 1 மணி.
3: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திட்டம் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திட்டம். ஒரு நாட்டின் வளர்ச்சியை அளவிடுவதற்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று தாய்மார்களின் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியமாகும். ஒரு குழந்தையின் வாழ்க்கை ஆரோக்கியமான தாயின் கருவிலிருந்தே தொடங்குகிறது. கர்ப்ப காலத்தில் தாயின் உடல்நிலையை முறையாக பரிசோதித்து தேவையான மருத்துவ ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் வழங்குவது மிகவும் அவசியமானதாகும். இந்த நோக்கத்துடன் இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்ட முக்கியமான திட்டமே பிரதம மந்திரி பாதுகாப்பான தாய்மை இயக்கம் ஆகும். இதன் முக்கிய நோக்கம் கர்ப்பிணி பெண்களுக்கு தரமான மற்றும் விரிவான கர்ப்பகால மருத்துவ பரிசோதனைகளை வழங்கி தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாகும். கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை, சர்க்கரை நோய் போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் சில கர்ப்பங்கள் அதிக ஆபத்துள்ள கர்ப்பங்களாகவும் இருக்கலாம். இத்தகைய நிலைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் தகுந்த மருத்துவ கண்காணிப்பு மற்றும் சிகிச்சை மூலம் தாய் மற்றும் குழந்தையின் உயிரை பாதுகாக்க முடியும். இதுவே இந்த இயக்கத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். இத்திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி சிறப்பு கர்ப்பகால மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படுகின்றன. 9ஆம் தேதி அரசு விடுமுறையாக இருந்தால் அடுத்த வேலை நாளில் இந்த சேவை வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகள் மற்றும் குறிப்பிட்ட சுகாதார நிலையங்களில் இச்சேவைகள் வழங்கப்படுகின்றன. கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களின் கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்தம், உடல் எடை மற்றும் தேவையான பிற மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் உள்ளதா என்பதையும் மருத்துவர்கள் கவனிக்கின்றனர். தேவைப்படும் பெண்களுக்கு மேலதிக மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் அதிக ஆபத்துள்ள கர்ப்பிணி பெண்களை கண்டறிவது ஆகும். தாயின் வயது, முன்பு ஏற்பட்ட கர்ப்பகால சிக்கல்கள், உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற பல்வேறு காரணிகளை மருத்துவர்கள் கருத்தில் கொண்டு கூடுதல்

கவனம் தேவைப்படும் கர்ப்பிணி பெண்களை அடையாளம் காண்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ கண்காணிப்பு ஏற்படுத்தப்படுகிறது. கர்ப்ப காலத்தில் மருத்துவ பரிசோதனைகளை தவிர்ப்பது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். சில உடல்நல பிரச்சனைகள் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கலாம். எனவே கர்ப்பிணி பெண்கள் தவறாமல் மருத்துவ பரிசோதனைகளுக்கு செல்வது மிகவும் அவசியம். ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் பாதுகாப்பான பிரசவத்திற்கு வழிவகுக்கும். இந்த திட்டத்தின் மூலம் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகாதார விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது. சத்தான உணவு உட்கொள்ளுதல், மருத்துவரின் ஆலோசனையின்படி தேவையான மருந்துகள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துதல், சரியான இடைவெளியில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளுதல் போன்றவை குறித்து அறிவுறுத்தப்படுகிறது. ஒரு கர்ப்பிணி தாயின் ஆரோக்கியம் என்பது அவரது தனிப்பட்ட நலனுடன் மட்டும் தொடர்புடையது அல்ல. அது பிறக்கவிருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்துடனும் குடும்பத்தின் நலனுடனும் எதிர்கால சமூகத்தின் வளர்ச்சியுடனும் தொடர்புடையதாகும். எனவே கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய மருத்துவ பாதுகாப்பை வழங்குவது சமூகத்தின் முக்கிய பொறுப்பாகும். பிரதம மந்திரி பாதுகாப்பான தாய்மை இயக்கம் குறிப்பாக மருத்துவ வசதிகளை எளிதில் பெற முடியாத பெண்களுக்கும் தரமான கர்ப்பகால மருத்துவ சேவைகள் கிடைக்க உதவும் முக்கிய முயற்சியாகும். தாய்மார்களின் உடல்நல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரியான நேரத்தில் மருத்துவ உதவி வழங்குவதன் மூலம் பாதுகாப்பான மகப்பேற்றை உறுதி செய்வதே இந்த இயக்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். முடிவாக, ஒரு ஆரோக்கியமான தாய் மட்டுமே ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்க முடியும். கர்ப்பிணி பெண்கள் முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை உணர்ந்து கிடைக்கும் அரசு சுகாதார சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தாய் மற்றும் சேய் நலனை பாதுகாப்பது ஒரு குடும்பத்தின் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும். அந்த வகையில் பாதுகாப்பான தாய், ஆரோக்கியமான குழந்தை, வளமான இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிக்க உதவும் முக்கியமான முயற்சியாக பிரதம மந்திரி பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திகழ்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: Minister Narendra Modi on his 76th birthday. In a message posted on X, PM Rahman extended his warmest birthday wishes to Modi by wishing him good health and high spirits as he continues his dedicated service to the people of India. PM Modi responded by thanking Rahman for his message. The message was shared by the High Commission of India in Bangladesh on its official Facebook page. Earlier, the Prime Minister's office also posted a greeting card featuring PM Modi's photograph on its official Facebook page, wishing the Indian Prime Minister on his birthday. Defence Minister Rajnath Singh will visit Kerala and Karnataka today. In a social media post, Mr. Singh said that he will attend the inaugural ceremony of an event organised by Janmabhoomi, a prominent Malayalam daily, in Kochi, Kerala. Later in the evening, the Defence Minister will attend a handing over ceremony in Bengaluru for the light combat aircraft Tejas final operational clearance twin-seater trainer and Hindustan Turbo Trainer 40 basic trainer aircraft to the Indian Air Force and Dhruv NG helicopters to Pawan Hans Limited. The first meeting of the Joint Parliamentary Committee on the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 will be held in New Delhi today. The committee will receive a briefing from representatives of the Ministry of Home Affairs on the provisions of the bill. Both Houses of Parliament on the 12th of August gave their nod to referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to a joint parliamentary committee for further scrutiny. The bill seeks to amend the Foreign Contribution Regulation Act 2010 with the objective of making the use of foreign contributions more transparent and accountable. India has voted for a United Nations General Assembly resolution to allow Palestine President Mahmoud Abbas to address the high-level meeting of the Assembly in New York in the US next week via video. Earlier, the US refused to give him a visa to come to New York. The resolution was passed overwhelmingly yesterday with 152 votes, while only the US, Israel and Paraguay voted against it. Benchmark domestic equity indices were trading around 0.3% up in the afternoon session today. The Sensex rose 233 points to 74,547, while the Nifty added 66 points to 23,336 when reports last came in. Double Olympic medalist Manu Bhakkar and defending Asian Games shot put champion Tajinderpal Singh Toor have been named India's flag bearers for the opening ceremony of the Asian Games. The opening ceremony is scheduled to take place tomorrow. And with that, we end this news bulletin.
1: Neram oru mani pathu nimidam. Akashvani. என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: தமிழ்நாட்டில் ஊர் பேர்லாம் எப்படி வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப காரணப்பெயராக இருக்கலாம், இடுகுறி பெயராக இருக்கலாம், அப்படிதான் ஊர் பெயர்கள் இருந்திருக்கிறது. அதாவது மரங்கள், செடிகள், கொடிகள், உயிரினங்கள், இயற்கையின் அடிப்படையில் மக்கள் தாங்கள் வாழ்ந்த நிலப்பகுதியில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து அந்த ஊருக்கு பெயர் சூட்டி அழைத்திருக்கிறார்கள், மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறோம். அப்படியாக இன்றைய ஊர் வந்து விளாமரத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஊர் பெயர் விளாம்பட்டி. விளாம்பட்டி என்று சொல்லும் பொழுது இது விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் போகிற வழியில் ஒரு ஊர் இருக்கிறது விளாம்பட்டி என்று. திண்டுக்கல்லிலும் விளாம்பட்டி, அதாவது நத்தம் விளாம்பட்டி என்று சொல்லப்படுகிறது. விளா மரங்கள், விளாம்பழம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை போல விளா மரங்கள் அடர்த்தியாக செறிந்த நிலப்பகுதி என்பதனால் அது விளாம்பட்டி என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டி என்பது பல்வேறு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். ஒரு விதத்தில் பட்டி என்பது ஆடு மாடுகளை அடைத்து வைக்கும் ஒரு இடம். இன்னொரு விதத்தில் முல்லை நிலத்து ஊர்களுக்கு பட்டி என்று ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறது. முல்லை நிலம் என்றால் காடும், காடு சார்ந்த

நிலம். அப்படி காடும் காடு சார்ந்த நிலப்பகுதிக்கு பட்டி என்ற ஒற்றுடன் இணைந்த ஊர் பெயர்கள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறதை நாம் அறிய கிடைக்கிறது. நிறையானா விளாம்பட்டியைப் போல காக்கிவரம்பட்டி, கல்லம்மநாயக்கம்பட்டி, கரிசல்பட்டி, இப்படி நிறையா ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி விளாம்பட்டி என்ற பெயரில் ஒரே ஊர் பெயராக இரண்டு மூன்று மாவட்டங்கள் கூட அப்படியான நிலப்பகுதியின் அடிப்படையிலும் மரத்தின் அடிப்படையிலும் ஊர் பெயர்கள் அமையலாம். அப்படிதான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்திலையும் ஒரு விளாம்பட்டி, திண்டுக்கல் நத்தம் வட்டத்திலும் ஒரு விளாம்பட்டி, அது மட்டுமல்லாமல் விளா மரத்தின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் விளவங்கோடு என்ற ஊர் பெயர் இருக்கிறது. அதாவது விளா மரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை சூழ்ந்த மலையின் அடிவாரத்தில் விளா மரங்கள் நிறைந்த ஒரு ஊர் பகுதியாக இந்த விளவங்கோடு திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். கோடு என்றால் மலை, முகடு, உச்சி என்று பல பொருள். எருமையுடைய கொம்பு எருமை என்றும் சொல்லலாம். அதே மாதிரி நிறைய தந்தம் இப்படியெல்லாம் கோடுக்கு பொருள் சொல்லுவோம். அப்படியாக இங்க மலை உச்சி, மலை நிறைந்த ஒரு இடம் என்பதனால் விளவங்கோடு என்றே சொல்லப்படுகிறது. திருச்செங்கோடு, அதவங்கோடு மாதிரி விளவங்கோடு மலையின் அடிப்படையில் நிறைய கோடு என்ற ஒற்றோடு இணைந்த ஊர் பெயர்கள் இருக்கின்றன. அப்படிதான் இந்த விளவங்கோடு மலையும் விளாமரத்தையும் இணைத்த ஊராக நாம் பார்க்கிறோம். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலையும் விளாத்திக்குளம் என்ற ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. இதுவும் விளாமரத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஊர் பெயராக நாம் வரலாற்றில் அறிகிறோம். அதே போல அரியலூர் மாவட்டத்திலும் விளாங்குடி என்னும் பெயரில் ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டத்திலும் விளாங்குடி என்ற பெயரில் ஊர் பெயர் இருக்கிறது. விளநகர் என்று மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சீர்காழி அருகில் விளநகர் என்ற ஒரு ஊரும் இருக்கிறது. அதாவது விளா மரத்தின் அடிப்படையில் இந்த ஊர் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊரில் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய திருத்தலம் என்று சொல்லப்படுகிறது. விளா மரங்கள் அடர்ந்த பகுதியாக இந்த ஊர் விளங்கியதனால் இது விளநகர் என்றும், திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய தலம் என்பதனால் விளநகருடன் திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவிளநகர் என்றே அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஊருக்கு வடமொழியில் கபித்தபுரம் என்று சொல்லப்படுகிறது. கபித்தம் என்றால் வடமொழியில் விளாமரம் என்று பொருள். அப்படியாக இந்த ஊருக்கு விளநகர், திருவிளநகர் என்று பேர் வந்திருக்கிறது. இத்தனையும் சேர்த்து விளாமரத்தின் அடிப்படையில் விளாம்பட்டி, விளவங்கோடு, விளாத்திகுளம், விளாங்குடி, விளநகர், இப்படி பல்வேறு ஊர் பெயர்கள் விளாமரத்தின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயராக நாம் அறிகிறோம்.

0: எழுத்தின் இசைப்பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் ரேவா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு: சுழிக்குள் சிக்கிடும் பிரியத்தின் எல்லைகள். எதிர்பார்ப்பில் எல்லைகள் அவசியமானதை உணர வைக்கிறாய். எதிர்பார்ப்பில் எல்லைகள் அவசியமானதை உணர வைக்கிறாய். உயிர் வழி சுழித்தோடும் எண்ணத்தை கையெள்ளி பருகுவதில் நிறைவதில்லை தொண்டைக்குழி ஏக்கம். உயிர் வழி சுழித்தோடும் எண்ணத்தை கையெள்ளி பருகுவதில் நிறைவதில்லை தொண்டைக்குழி ஏக்கம். எல்லா முறையும் ஒரு முறையாய் இருக்கிறது. பாதைகள் மாறியும் படப்படுக்கிற மலைத்தட்டானின் மனதோடு ஈரம் தேடுவது தோளிரித்து கிடக்கும் சர்ப்பமாக்குகிறது. எல்லா முறையும் ஒரு முறையாய் இருக்கிறது. பாதைகள் மாறியும் படப்படுக்கிற மலைத்தட்டானின் மனதோடு ஈரம் தேடுவது தோளிரித்து கிடக்கும் சர்ப்பமாக்குகிறது. உணர்விளக்கம் தேடும்படியாய் இல்லாத சொல்லின் நிராகரிப்பில் நீள்கிற தண்டவாளம் கொண்டிருப்பதில்லை தனக்கான பயணத்தை. உணர்விளக்கம் தேடும்படியாய் இல்லாத சொல்லின் நிராகரிப்பில் நீள்கிற தண்டவாளம் கொண்டிருப்பதில்லை தனக்கான பயணத்தை. கனவின் அழகு திறப்பில் சூரியன் ஊட்டிவிடுகிற வெளிச்சம் இரக்கத்திற்குரிய பித்தாக்குகிறது ஒப்பீடுகளை. கனவின் அழகு திறப்பில் சூரியன் ஊட்டிவிடுகிற வெளிச்சம் இரக்கத்திற்குரிய பித்தாக்குகிறது ஒப்பீடுகளை. நீட்டப்படும் பிரியத்தின் யாசிப்பில் ரேகைகள் மிச்சமிருக்க பிரிவை புசிக்க கேட்கும் கருணை வேண்டி நிற்கிற தூரங்கள் உணரத் தருகிறது அவரவர்கான எல்லைகளை. நீட்டப்படும் பிரியத்தின் யாசிப்பில் ரேகைகள் மிச்சமிருக்க பிரிவை புசிக்க கேட்கும் கருணை வே

நீண்டு நிற்கிற தூரங்கள் உணரத் தருகிறது அவரவர்கான எல்லைகளை. கவிதையின் தலைப்பு சுழிக்குள் சிக்கிடும் பிரியத்தின் எல்லைகள். ஆற்றுக்குள்ள சுழி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதுக்குள்ள என்ன ஆழம் இருக்குன்றது நம்மளால தீர்மானிக்கவே முடியாது. நீச்சல் தெரிஞ்சவங்களாலே அந்த சுழிக்குள்ள சிக்கி வெளில வர முடியாது அப்படின்றப்போ பிரியமும் ஒரு வகையான சுழி தான். ஸோ அதுக்குள்ள நம்ம சிக்காம இருக்கணும்னா எல்லாருக்குள்ளேயுமே எல்லைகள் அவசியம் அப்படின்றது தான் இந்த கவிதைக்குள்ள நான் சொல்லியிருக்கேன்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். உடல் மனம் ஒன்றிணைக்க கவனம் மிக அவசியம். இதை அடைய நான் உங்களுக்கு வந்து ஒரு சுவாச பயிற்சி சொல்லி தரப்போறேன். நீங்க தயாரா? அதுக்கு உங்க பக்கத்துல வந்து ஒரு சேர் இருந்தால் சேரில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு கீழே உட்கார முடிஞ்சதுன்னா கீழே வந்து ஒரு துணியோ மேட்டோ இல்லை ஒரு கார்பெட் சின்னதாக இருந்ததுன்னா அதை போட்டு அதுக்கு மேலே சமணாங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. அதே மாதிரி சேரில் உட்காந்துட்டு உங்கள் கால் கடியில் ஒரு மேட்டோ துணியோ கார்பெட்டோ போட்டுக்கோங்க. ஏன்னா உங்கள் கால் வந்து டைரெக்டாக தரையை டச் பண்ணக்கூடாது நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது. இப்போ வந்து உங்களோட முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட முழங்கை எல்போ எல்போவை மடக்கி நல்ல மார்பை வந்து நல்லா விரித்து உட்காந்துக்கோங்க. தலையை கீழே போடாதீங்க, மேலேயும் பார்க்காதீங்க, சமமாக வைங்க. உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி, ஆகாசத்தை பார்த்த மாதிரி கையை வைங்க. இப்போ இந்த உள்ளங்கையில் ஒரு முத்ரா பிடிக்கிறதுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அந்த முத்ரா பேர் சின் முத்ரா. உங்களோட தம், அப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர், ஸோ உங்களோட பெருவிரல், உங்களோட ஆள்காட்டி விரல், இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. போட்டு அமுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஜென்டிலாக டச் பண்ணால் போதும். மிச்சம் மூணு விரல் நீட்டியிருக்கணும். ரெண்டு கையிலுமே இந்த முத்ராவை பிடிச்சிக்கோங்க. உங்களோட பாம்ஸ் வந்து ஆகாசத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ கண்ணை மூடிக்கோங்க. மூச்சு பயிற்சியை தொடங்கலாம். இப்போது நான் இன்ஹேல் சொல்லும்போது நீங்கள் மூச்சை நல்லா உள்ளே இழுக்க போகிறீங்க. எக்ஸ்ஹேல் சொல்லும்போது மூச்சை வந்து நல்லா வெளியில் விட போகிறீங்க. நீங்கள் எப்படி இந்த மூச்சை உள்ளே இழுக்கணும் வெளியில் விடணும்னா, மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும், மெதுவாக மூச்சை வந்து வெளியில் விடணும். இப்போ சேர்ந்து பண்ணலாங்களா? இன்ஹேல், மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க. எக்ஸ்ஹேல், மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க. இன்ஹேல், எக்ஸ்ஹேல், இன்னொரு தடவை இன்ஹேல், மூச்சை உள்ளே இழுங்க. எக்ஸ்ஹேல், மூச்சை வெளியில் விடுங்க. இப்போ நான் இன்ஹேல் மூச்சை உள்ளே வாங்கிறதுக்கு உங்களுக்கு மூணு கவுண்ட் கொடுக்க போகிறேன். அந்த மூணு கவுண்ட்டுமே நீங்கள் தொடர்ந்து மூச்சை உள்ளே வாங்கணும். ஒரு ஒரு கவுண்ட்டுக்குமே ஸ்டாப் பண்ணாதீங்க. அதே மாதிரி மூச்சை வெளியில் விடுறதுக்கு அஞ்சு இல்லை ஆறு கவுண்ட் கொடுக்குறேன். அந்த அஞ்சு இல்லை ஆறு கவுண்ட்டுக்குமே வந்து நீங்கள் மூச்சை மெதுவாக வெளியில் விடணும். இப்போ சேர்ந்து பண்ணலாமா? இன்ஹேல் 1 2 3, எக்ஸ்ஹேல் 1 2 3 4 5, இன்ஹேல் 1 2 3, எக்ஸ்ஹேல் 1 2 3 4 5, இன்ஹேல் 1 2 3, எக்ஸ்ஹேல் 1 2 3 4 5, இன்ஹேல் 1 2 3, எக்ஸ்ஹேல் 1 2 3 4 5 6, இன்ஹேல் 1 2 3, எக்ஸ்ஹேல் 1 2 3 4 5 6. மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க. கவுண்ட் எதுவும் இல்லை, உங்களோட ஓன் ஸ்பீடில் பண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ள

எழுங்க, மெதுவாக மூச்சை வெளியில் விடுங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சியை விடிய காலையில் பண்ணால் நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கேப் இருந்ததுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கவனம் என்ற ஆஸ்பெக்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட மனம் நல்லா அமைதி அடையும். மனம் அமைதி அடைஞ்சால் உங்களுக்கு எந்த விதமான சேலஞ்சாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சுலபமாக கடந்து வருவீங்க. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டையோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னலோ கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம்
1: வழங்குகிறார் கவிதா அவர்கள்.
2: வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு கதை ஒன்னு சொல்ல போறேன். இந்த கதை முடிஞ்சதும் அடடா, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க. தொடர்ந்து கேளுங்க. ஒரு பொண்ணு இருந்தா, அவ பேரு வெண்பா. வெண்பாவுக்கு வாழ்க்கையில ஒரு ஆசை, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சா. இன்டர்வியூக்கு போனான். இன்டர்வியூ கூட நல்லதான் போச்சு. ஆனா உங்களை நாங்க லேட்டா காண்டாக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வெண்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, எப்படியும் இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வீட்டுக்கு போனான். ஆனா ஒரு வாரம் ஆகியும் போனே வரல, ரெண்டாவது வாரமும் வரல, மூணாவது வாரம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே அதை பார்த்ததும் சோகமா ஆயிட்டா. அதாவது அவளுக்கு வேலை கிடைக்கல. நான் என்ன தப்பு பண்ண, என்னை விட திறமை கம்மியானவங்க கூட வேலைக்கு போயிட்டாங்க, என்னால மட்டும் வேலைக்கு போக முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அதே நேரத்துல அவளுடைய தோழி நிலாவுக்கு அந்த கம்பெனியில வேலை கிடைச்சிருது. கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நிலா கால் பண்ணி வெண்பா கிட்ட சொல்றா, அடியே நீ அந்த கம்பெனிக்கு போகாதது ரொம்ப நல்லதுரி. வெண்பா கேக்குறா, ஏன் அப்படின்னு. நான் அங்க ஜாயின் பண்ணி ஒரு மாசம்தான் ஆகுது, வேலை நேரம் ரொம்ப அதிகம், பிரஷர் தாங்க முடியல, வாரக்கடைசியில கூட வேலை வைக்கிறாங்கடி, லீவே கிடைக்கிறதில்ல, நான் வேற ஜாப் தேடிட்டு இருக்கேன். வெண்பா அமைதியா இருந்தா. அப்போ நான் அந்த வேலைக்கு போகாதது செலக்ட் ஆகாதது நல்லதுதானா அப்படின்ட்டு அவளுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கையில கிடைக்காம போற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு லாஸ் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. சில நேரத்துல அது நம்மள ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றியிருக்கலாம். சில மாதங்கள் கழிச்சு வெண்பாவுக்கு ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைச்சிருது. சேலரி கொஞ்சம் கம்மி தான், ஆனா வேலை என்விரான்மெண்ட்லாம் சூப்பரா இருந்தது. அங்க அவளுக்கு நல்ல நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. அவளுடைய திறமை அங்க தனித்துவமா இருக்குன்னு சொல்லி பாராட்டுறாங்க. 2 வருஷத்துக்குள்ளேயே அவ ப்ரொமோஷன் வாங்கிட்டான். ஒரு நாள் நிலா கிட்ட அவ சொல்றா, அன்னைக்கு அந்த வேலை கிடைக்கலன்னு நான் எவ்வளோ அழுதன் தெரியுமா. நிலா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, ஆனா நீ இப்போ அதை விட நல்ல இடத்துல இருக்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு. வெண்பாவும் சிரிக்கிறா. அப்போ அவன் மனசுல தோணுனது ஒரே ஒரு விஷயம்தான், அன்னைக்கு அந்த வேலை கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டேன், எனக்குள்ளேயே நான் கேட்டேன், ஆனா இன்னைக்கு அந்த வேலை கிடைக்காம போனது கூட நல்லதுதான் அப்படின்னு எனக்கு புரியுது. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் இப்படித்தான் இல்லையா? நமக்கு ஒரு வேலை கிடைக்காம போயிருக்கோம், ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கும், நம்ம ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வாய்ப்பு வேற யாருக்காவது போயிருக்கோம், ஒரு பிளான் கேன்சல் ஆயிருக்கும். அந்த நேரத்துல நமக்கு அது ரொம்ப பெரிய மனவலியை கொடுக்கும். ஆனா சில வருஷங்கள் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அது நடக்காம போனது கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்மள நாமே சொல்லிப்போம், நமக்குள்ளேயே சிரிப்போம். அதனால நேயர்களே, வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் நம்ம விருப்பப்படி நடக்கலனா என் வாழ்க்கையே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. சில கதைகளுக்கு நல்ல முடிவு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு பிடிச்சது நடக்காதப்போ நமக்கு பிடிக்காத வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதை விட நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்தியிருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மூச்சை நல்லா எடுத்து விடுங்க, உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, இது நடக்காம போனதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், யாருக்கு தெரியும் உங்க வாழ்க்கை உங்களுக்காக இன்னும் அழகான ஒரு விஷயத்த கூட வச்சிருக்கலாம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளோடும் தொடர்ந்து பயணிக்கலாம்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம். தொகுப்பில் உதவி

0: எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
2: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
3: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
2: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
2: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
4: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பில் இருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் அமையவுள்ள வால்கிரீன்ஸ் உலகளாவிய திறன் மையத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் சென்னையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட இந்நிறுவனம் உலகளவில் முன்னணி சுகாதார மற்றும் மருந்தக சேவை நிறுவனமாக திகழும் நிலையில் தனது முதல் நிறுவனத்தை தமிழகத்தில் ஏற்படுத்த உள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் வணிக சேவைகளை மையமாக கொண்டு அமையவுள்ள இம்மையம் தரமணியில் உள்ள வளாகத்தில் நிறுவப்பட உள்ளது. 250 பேருக்கு உயர் மதிப்பு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் வரும் ஆண்டுகளில் விரிவாக்கம் செய்யும் வகையிலும் இதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தமிழக அரசின் கொள்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காலை உணவு விரிவாக்க திட்டம், தங்க மோதிர திட்டம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் விநியோக பாதை பாதிக்கப்பட்டால் உடனடியாக சரி செய்யப்படும் என்றார்.

0: மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்.
1: தலைவலி வாந்தீர் இந்த மாதிரி காய்ச்சல் தயவு செய்து நீங்க ஒரு டாக்டர்ஸ்ட போய் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கிறத நான் கேட்டுக்கிறேன். குழந்தைங்க எல்லாம் விளையாட போறப்ப கை கால்களை மூடி இருக்கிற மாதிரி உடைய அணியணும். காய்ச்சல் வந்துட்டா நீங்க தயவு செய்து அலட்சியமா இருக்க வேண்டாம், நீங்க போய் மருத்துவ ஆலோசனை பெறணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன்.
0: அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் மலேசியாவில் பயிலும் மாணவருக்கு 2 நாட்களில் கல்வி நிதி விடுவிக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் விரைந்து எடுக்கப்படும் என்றார். 2ஆம் ஆண்டிற்கான கல்வி நிதி விடுவிக்கப்படாததால் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மாணாக்கர் கூறியதை அடுத்து இந்நடவடிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நிதி ஆதாரங்கள் குறித்த 2 நாள் மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுடில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். பொருளாதார கண்ணோட்டம், விவசாயம், எரிசக்தி மாற்றத்திற்கான நிதி என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இம்மாநாட்டில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் நிதியமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் சார்பில் மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இதில் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக தூய்மை பாரத இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் தொடங்கப்பட்ட தூய்மை பாரத இயக்கத்தின் பயனாக 91% கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத கிராமங்களாக உருவெடுத்துள்ளன. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சுகாதாரத்தோடு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடித்தளம் வலுப்படுத்தப்பட்டு நம் நாடு வளத்தின் பாதையில் முன்னேறிச் செல்கிறது. பள்ளி நிலையிலேயே மாணவ மாணவிகளிடம் தூய்மைக்கான விதையை விதைப்பதன் அவசியத்தை துறையூர் துணை வட்டாட்சியர் திரு ப. சரவணன் அறிவுறுத்தியுள்ளார்.
2: பள்ளி மற்றும் இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி தூய்மையை முதல்ல அவங்க கிட்ட விதைக்கிறது. விதைக்கிறது மூலமா இந்த தூய்மை மேலும் வளரும். அது மட்டும் இல்ல, பொது இடங்கள் மற்றும் சந்தைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் நீர்நிலைகளை சுத்தமா பராமரிக்கிறது. சுற்றுலா இடங்கள்ல தூய்மை நடவடிக்கைகளை மேம்படுத்துறது. விழிப்புணர்வு மற்றும் விருதுகள் மூலியமாவும் மரக்கன்றுகள் நடுதல் மூலியமாவும் சுத்தம் தூய்மை அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மேலும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. இந்த சுத்தமா இருக்கிறதோட ஆரம்பம் அப்படிங்கிறது இது சாதாரண ஒரு ஆரம்பம் இல்ல, மத்திய அரசு முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய மாற்றம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டத்தை விஞ்ஞானிகள் தயாரிக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் தென்மண்டல வேளாண் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேச நலனை கருத்தில் கொண்டு மாநிலங்களோடு இணைந்து உரிய சீர்திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு மாநிலத்திலும் கடைபிடிக்கப்படும் சிறந்த வேளாண் நடைமுறைகள் பிற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். 140 கோடி மக்களுக்கும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அவர், இயற்கை வேளாண் முறை தற்போதைய தேவை என்றார். எல்நினோ சவால்களை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு மற்றும் பயிர் பரவலாக்கல் திட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பயிர் உற்பத்தியை மேம்படுத்துவதும் மண்வள அட்டைகளை விநியோகிப்பதுமே அரசின் உயர் முன்னுரிமை என்றார். மின்னணு வேளாண்மைக்கு தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தமிழக முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் 13,500 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று வர்த்தகர் விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் 43,000 சிறு குறு நடுத்தர தொழில் துறையினர் உள்ளதாக எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்கான தொழில் முதலீடு

0: வீடுகளை ஊக்குவிக்க மூலதன மானிய திட்ட நிதி 352 கோடி ரூபாயில் இருந்து 600 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் 12 விற்பனையாளர் மேம்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதன் மூலம் 1700 சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் பெருதொழில் துறை வளர்ச்சிக்கான அடிப்படை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் கணக்கெடுப்பிற்கு பின்னர் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்ற மாநில அரசின் அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்றுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சட்டசபை நிகழ்வுகளை இளைஞர்கள் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. வேட்புமனுக்கள் நேற்று பரிசீலிக்கப்பட்ட நிலையில் மதுராந்தகத்தில் 28 பேரின் மனுக்களும் தாராபுரத்தில் 22 பேரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. மனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி பாதுகாப்பு பணிகள் குறித்தும் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்கள் குறித்தும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் பொங்கல் சேலை நெசவிற்கான கூலி நிர்ணயம் கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்ட சிறப்பு குறைதீர் முகாம் நாளை நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேரும் மாணாக்கர் வங்கி கல்விக் கடன் திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளார். நாகை கிள்ளுக்குடி கிராமத்தில் சம்பா நேரடி விதைப்பு பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் 1,62,500 ஏக்கர் சாகுபடி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நடப்பாண்டு நாகை மாவட்டத்தில் 1,60,000 ஹெக்டேரில் சம்பா சாகுபடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ADT 54, ADT 58, TPS 5, QA 52, BPT, திருச்சி 3, IR 20 போன்ற நடுத்தர கால நிலங்களை செப்டம்பர் மாத இறுதிக்குள் விதைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை சார்பில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளது எனவும், விவசாயிகள் உழவர் ஆப் மூலம் இதனை பதிவு செய்து வாடகை அடிப்படை மூலம் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதியில் இந்தியா ஜப்பானை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் உலகளாவிய திறன் மையம் சென்னையில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தின் மின் பற்றாக்குறையை சமாளிக்க வெளித்தொகுப்பிலிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி அறிவியல் ரீதியிலான செயல் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தினார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55:41. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன், அகத்தி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளத்தள்ளிடும். குளத்தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துருக்கோம்.
3: மரம் நமக்கு வரம் குறித்து சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா?

பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
1: இல்லையே.
0: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: நேரம் 2:35.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: சேதோ முகுட லாயி
3: சேதோ முகுட லாயி
2: தல தல சமுத்ரலே
3: தல தல சமுத்ரலே
2: பாவு பகாலி
3: பாவு பகாலி
2: சுந்தர் ஸ்ரேஷ்ட
3: சுந்தர் ஸ்ரேஷ்ட
2: பனி பசேகோ
3: பனி பசேகோ
2: யோதேஷ்
3: யோதேஷ்
2: விஸ்வபரி
3: விஸ்வபரி
2: கர்வபோகி
3: கர்வபோகி
2: பஸ்னே
3: பஸ்னே
2: மேரோ தேஷ்
3: மேரோ தேஷ்.
1: பல்லவி எழுதிட்டீங்க. இப்ப முதல் சரணம்.
2: சாப் குராஸ்
3: சாப் குராஸ்
2: சுனாகரி
3: சுனாகரி
2: ஃபுல்னே பஹார்
3: ஃபுல்னே பஹார்
2: அன்ன
3: அன்ன
2: ஃபல் ஃபுல்
3: ஃபல் ஃபுல்
2: பர்னே
3: பர்னே
2: சௌம்ய மதேஷ்
3: சௌம்ய மதேஷ்
2: ஹோச்சோ அல்கோ
3: ஹோச்சோ அல்கோ
2: கோரோ காலோ
3: கோரோ காலோ
2: சபை ஹம்ரை மான்சே
3: சபை ஹம்ரை மான்சே
2: ஏக்தா மா
3: ஏக்தா மா
2: பாந்தியேகோ
3: பாந்தியேகோ
2: பாரதிய
3: பாரதிய
2: மான்சே
3: மான்சே
2: கங்கா பனி
3: கங்கா பனி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: பக்னே
3: பக்னே
2: நதி
3: நதி
2: நாலா
3: நாலா
2: பிஜாந்தை
3: பிஜாந்தை
2: தர்த்தி சபை
3: தர்த்தி சபை
2: பஞ்சா
3: பஞ்சா
2: உர்வரா
3: உர்வரா.
1: இப்ப ரெண்டாவது சரணம்.
2: ஜாதா தர்ம
3: ஜாதா தர்ம
2: ஆப்னே குஷி
3: ஆப்னே
2: जस्तो माने पनी
3: जस्तो माने पनी
2: हामी सबै
3: हामी सबै
2: भारतीय
3: भारतीय
2: भारत

0: अमरो
1: अमरो
0: भूमि
1: भूमि
2: பாட்ட முழுசு எழுதியாச்சு. சுமன் கார்கி அவர்கள் இந்த பாடலை எப்படி இசையோடு பாடுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இப்போ அவர் ஒரு தரம் பாடலை பாடுவார், நீங்கள் அதை கேட்டு அதே மாதிரி திரும்பி பாட போகிறீங்க.

இப்ப முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்ல, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும் போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது சேர்ந்திசை பாடற் பயிற்சி.
2: கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ணை போல

0: பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன், அகத்தி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளத்தள்ளிடும். குளத்தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வச்சுருக்கோம்.
1: மரம் நமக்கு வரம் குறித்து சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளியில் 82.2 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்துள்ளது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பம் பதிவாகியுள்ளது. புதுவையில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அளவு இயல்பை விட மிக மிக அதிகமாகவும் சென்னை, கரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட மிக அதிகமாகவும் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடாயிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை உள் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, சிவகங்கை, கடலூர், பெரம்பலூர் மற்றும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை, நாளை மறுநாள் மற்றும் வரும் 23ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில்

ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும்

மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு இன்று தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் கடற்பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை 19ஆம் தேதி முதல் வரும் 22ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள், அந்தமான் கடலின் அநேக பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதிகபட்சமாக புள்ளம்பாடி திருச்சியில் 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூரில் 7 சென்டிமீட்டரும் பயணியர் விடுதி, சிவகங்கை மாவட்டம், விமான நிலையம் ஆகிய இடங்களில், தஞ்சாவூர் பூதலூர் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து வத்தளை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளியில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மேலும் கஞ்சனூர், விழுப்புரம் மாவட்டம், கடவுர் மற்றும் திண்டுக்கல், விருதுநகர், தாளவாடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி. நேர்களே, மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:30 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோ ஹெட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரளமுதம் கேட்போமா?

0: வாய்ச்சொல்.
1: பிறந்த மண்ணின் வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும். பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959, அதிகாரம் குடிமை.
0: நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல்.
1: பிறந்த மண்ணின் வளத்தை முளைத்த பயிர் காட்டிவிடும். பிறந்த குலத்தின் சிறப்பை மனிதனின் வாய்ச்சொல் வெளிப்படுத்திவிடும். குறள் எண் 959, அதிகாரம் குடிமை.

குரளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதல் பாடல் ஆம்பளை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் மோஹித் சௌஹான், அம்ரிதா சேகர்,

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து ரிஷி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஹரிஹரன், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவாக சந்தித்த வேளை படத்திற்காக ஒலிப்பது உன்னிகிருஷ்ணன், ஹரிணி, சோபனா குரல்கள்.

நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் சிறப்பு.

0: பதுக்க மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு திரைகாலம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஸ்ரீ ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். மரம் நமக்கு வரம், உழவர் அனுபவம், சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முன்னோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சி 101.4 ரெயின்போ பண்பலையிலும் இடம்பெறும். 8:30 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கு செயல். சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். டிஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம். ஏஎஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திடவா. 100.1 எஃப்எம் கோல்டில் மாலை 6:10 விசிலேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம், இதில் இளைஞரசை எஸ் ஸ்ரீநிகேதனா பாட்டு, அக்ஷரா அசோக் வயலின். 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப்பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். நாளைய நிகழ்ச்சிகள். நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் நாளை காலை 10:30 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெறும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 என்ற 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற நிகழ்ச்சிகள் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம், அதைத் தொடர்ந்து வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலையில் சூழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். 9:00 அரங்கு செயல் ஆலப்புழா வெங்கடேசன் அவர்களின் பாட்டு, ஈஆர் அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 11:00 ஏற்றத்தை நோக்கி. இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டாக்டர் வி கீதப்பிரியா. பங்கு பெறுவோர் வி தீபிகா, டி அக்ஷரா, எஸ் எலிசபெத், சி எம் ரேவதி, ஆர் ஐஸ்வர்யா, ஏ பிரணவா, எஸ் சஞ்சனா, எஸ் ஹேமவர்ஷினி, ஏ திலக்ஷனா ஆகியோர். அதைத் தொடர்ந்து கீதாமிர்தம் ஸ்லோகங்கள் வழங்குபவர் கே பார்கவராம் அவர்கள். விளக்கம் அளிப்பவர் வி சாய் ஸ்வரூப் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்பது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.6°C, குறைந்த அளவு 27.6°C, பதிவான ஈரப்பதம் 69%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.8°C, குறைந்த அளவு 27.3°C, ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. India and UAE have reaffirmed their commitment to continued cooperation and coordination.

சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் படகிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பச்சை கிளிகள் தாழம்பூ செடியிலே உட்கார்ந்து கொண்டு அவை ஊஞ்சல் ஆடுவது போல அந்த மலரை இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு, இப்படிப்பட்ட கிளிகளை கூண்டிலே அரசகுமாரிகள் அடைத்து வைக்கிறார்களே என்று பூங்குழலி வருத்தப்பட்டு சொன்னபோது, உடனே அவள் அதற்கு கூடுதலாக, அப்படி அடைத்து வைக்கும் அரசகுமாரிகளையும் சரி அந்த கிளிகளையும் சரி நான் சேடியாக இருந்தால் அவர்களை விஷம் வைத்து கொன்றுவிடுவேன் என்று கூறுகிறாள். இது அது மிகவும் கொடூரமான ஒரு ராட்சசத்தனமான செயல். உள்ளபடியே அரசகுமாரிகளும் அந்த அடைபட்ட கிளிகளைப் போலவே பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று சேந்தன் அமுதன் சொல்ல, அதற்கு அவள், அவர்களை யார் அடைந்து கிடக்க சொல்லுகிறார்கள்? நான் சொல்லவில்லையே. இஷ்டமிருந்தால் அவர்களும் காட்டில் அலைந்து திரிவதுதானே என்று பதிலிருக்கிறாள். இஷ்டம் மட்டும் போதாது, அவரவர்களுடைய பிறப்பு வளர்ப்பையும் பொறுத்தது. கிளியைப் போல நீயும் வானத்தில் பறக்க விரும்புகிறாய், அது முடிகிற காரியமா? கடற்கரையில் நீ பிறந்து வளர்ந்தாய், அதனால் இவ்வளவு சுயேச்சையாக இருக்க முடிகிறது. அரண்மனையில் பிறந்து வளர்ந்தவர்களால் அது முடியாது. இன்னும் ஒரு விசித்திரத்தை கேள். சில நாள் கூண்டில் அடைபட்டு ராஜகுமாரிகளின் கையினால் உணவு அருந்தி பழக்கப்பட்ட கிளிகள் பிறகு கூண்டை திறந்துவிட்டாலும் ஓடிப்போகவே விரும்புவதில்லை. சிறிது தூரம் பறந்து வட்டமிட்டுவிட்டு கிரீச் கிரீச் என்று கத்திக்கொண்டு கூண்டுக்குள் திரும்பி வந்துவிடும். தஞ்சையிலும் பழையாறையிலும் உள்ள அரண்மனைகளில் இதை நான் நேரிலேயே பார்த்திருக்கிறேன். அவ்விதம் கூண்டில் அடைபடுவதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் கிளியாயிருந்தால் சொல்லுகிறேன், என்னை கூண்டில் அடைத்து வைத்து அமுதூட்ட வரும் ராஜகுமாரியின் கையை விடுக்கென்று கடித்து விடுவேன். கூண்டில் அடைபட்ட கிளியாகவோ இருக்கவும் நீ விரும்ப மாட்டாய், அரண்மனையில் அடைபட்ட அரசளங்குமரியாகவும் நீ விரும்ப மாட்டாய் அல்லவா? மாட்டவே மாட்டேன், அதை காட்டிலும் விஷந்தின்று உயிரை விட்டுவிடுவேன். அதுதான் சரி. அப்படியானால் அரண்மனையில் வாழும் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ளவும் நீ ஆசைப்படக்கூடாது. கீழ்வானத்தில் கருமேகங்கள் திரண்டு கொண்டிருந்தன. அவ்வப்போது பளிர் பளிர் என்று மின்னல்கள் மின்னிக் கொண்டிருந்தன. இடியின் குமரல் லேசாக கேட்டு கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் கடைசியாகச் சொன்னதை கேட்டதும் பூங்குழலியின் கண்களிலிருந்தும் பளிர் என்று மின்னல் கற்றைகள் புறப்பட்டன. நான் ராஜகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக உனக்கு யார் சொன்னது என்று கோபமாக கேட்டாள். எனக்கு யாரும் சொல்லவில்லை, நானாகத்தான் கேட்டேன். உன் மனதில் அத்தகைய ஆசை இல்லாவிட்டால் நல்லதாய் போயிற்று, நான் சொன்னதை மறந்துவிடு என்றான் சேந்தன் அமுதன். சற்று நேரம் அந்த படகில் மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் துடுப்பினால் படகு தள்ளும் சத்தமும், வரட்டு தவளைகளின் குரலும், கடல் பறவைகளின் ஒலியும், கடல் அலைகளின் ஓசையும் அவ்வப்போது கீழ்த்திசைகளில் இடிமுழக்கமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. சேந்தன் அமுதன் தொண்டையை கனைத்து கொண்டு மனத்தையும் தைரியப்படுத்தி கொண்டு, பூங்குழலி, என் அந்தரங்கத்தை வந்தியத்தேவன் உன்னிடம் வெளியிட்டதாக கூறினாயல்லவா? அதை பற்றி உன் கருத்தை தெரிவித்தால் நல்லது. அதோ கோடிக்கரையின் கலங்கரை விளக்கம் தெரிகிறது. இனி உன்னோடு தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிட்டாமற் போகலாம். நாளை நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும். தஞ்சையில் என் தாயாரை தனியாக விட்டுவிட்டு வந்து வெகு நாளாகிறது என்றான். வந்தியத்தேவன் உனக்காக ஏன் தூது சொல்ல வேண்டும்? உனக்கு வாயில்லையா? கேட்க வேண்டியதை நேரில் கேட்டுவிடேன் என்றாள் பூங்குழலி. சரி, கேட்கிறேன். நீ என்னை கல்யாணம் செய்து கொள்வாயா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். எதற்காக என்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாய் என்றாள் பூங்குழலி. உன் பேரில் எனக்கு அந்தரங்கமான ஆசை இருக்கிறது, அதனாலேதான். அந்தரங்கமான ஆசை இருந்தால் கல்யாணம் செய்து கொண்டுதான் தீர வேண்டுமா? அப்படி ஒன்றும் தீர வேண்டும் என்பதில்லை, உலக வழக்கம் அப்படி இருக்கிறது. உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு நீ என்ன தருவாய்? நான் வேண்டும் அரண்மனை வாழ்வும், ஆடை ஆபரணங்களும், யானை குதிரைகளும், பல்லக்கும், பணிப்பெண்களும் உன்னால் தர முடியுமா? முடியாது. அவற்றுக்கெல்லாம் மேலான அமைதியுள்ள வாழ்க்கையை தருவேன். கேள் பூங்குழலி, தஞ்சை நகர்ப்புறத்தில் உள்ள அழகான பூந்தோட்டத்தின் மத்தியில் என் குடிசை இருக்கிறது. அதில் என் அன்னையும் நானும் தான் வசிக்கிறோம். நீ அங்கு வந்துவிட்டாயானால் உன் வாழ்க்கையே மாறுதல் அடைந்துவிடும். என் அன்னை உன்னை அன்போடு வைத்து ஆதரித்து பாதுகாப்பாள். பொழுது விடிந்ததும் எழுந்திருந்து நம் வீட்டைச் சுற்றியுள்ள கொடிகளிலும் மரங்களிலும் குலுங்கும் மலர்களை இருவரும் சேர்ந்து சித்திர விசித்திரமான மாலைகளாக கட்டலாம். மாலைகளை நான் தஞ்சை தளிக்குளத்தார் ஆலயத்துக்கும் துர்கா பரமேஸ்வரியின் ஆலயத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவேன். அதற்குள் நீ எங்கள் தோட்டத்தில் உள்ள தாமரை குளத்தில் குளித்துவிட்டு என் அன்னைக்கு

0: வீட்டு வேலைகளில் உதவி செய்யலாம். மாலை நேரங்களில் நாம் மூவரும் தாமரை குளத்தில் தண்ணீர் மொண்டு கொண்டு போய் பூச்செடிகளுக்கு ஊற்றலாம். மாலையானதும் நான் உனக்கு அமுதினும் இனிய தெய்வ தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், கேட்கும் என் காதும் இனிக்கும். நமக்கு விருப்பமிருந்தால் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்துவிட்டு அந்த தெய்வ பாடல்களை பாடிவிட்டு வரலாம். கோயிலுக்கு வரும் பக்தர்களும் கேட்டு மகிழ்வார்கள். பூங்குழலி, இதை காட்டிலும் இனிய வாழ்க்கை, மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்க்கை உலகில் வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பார்த்து சொல்லு. இவ்விதம் சேர்ந்த நமுதன் கூறியதையெல்லாம் கேட்டுவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். அமுதா, நீ இனியதென்று கருதும் வாழ்க்கையை பற்றி சொன்னாய். ஆனால் நான் எத்தகைய வாழ்க்கை வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் தெரியுமா? வானுலகத்துக்குச் சென்று தேவேந்திரனை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவேந்திரனுடன் ஐராவதத்தில் ஏறி வானத்தில் மேக மண்டலங்களுக்கு மத்தியில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன். தேவேந்திரனுடைய கையில் இருந்த வஜ்ராயுதத்தை பிடுங்கி மேகக்கூட்டங்களின் மீது பிரயோகிக்க ஆசைப்படுகிறேன். வஜ்ராயுதத்தினால் தாக்கப்படும் போது அந்த கரிய மேகங்களிலிருந்து 1000-10000 மின்னல்கள் கற்றை கற்றையாக கிளம்பி வானமண்டலத்தை சுக்குநூறாக பிளப்பதை பார்க்க ஆசைப்படுகிறேன். இப்போதெல்லாம் வானத்திலிருந்து இடிவிடுந்தால் எங்கேயோ கடலில் அல்லது காட்டில் விழுந்து விடுகிறதல்லவா? நான் அப்படி இடிகளை வீணாக்க மாட்டேன். அரசர்களும் அரசிகளும் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் வாழும் அரண்மனைகளாக பார்த்து அவற்றின் மேல் இடிகளை போடுவேன். அந்த அரண்மனைகள் இடிந்து விழுந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்து கழிப்பேன். தேவேந்திரன் ஒருவேளை மணந்து கொள்ள இஷ்டப்படாவிட்டால் வாயுதேவனிடம் செல்வேன். அவனுக்கு ஏற்கனவே பல மனைவிகள் இருந்தாலும் பாதகமில்லை, என்னையும் மணந்து கொள் என்று சொல்லுவேன். அவ்வளவுதான். பிறகு இந்த உலகத்தில் எப்போதும் புயற்காற்றும் சுழிக்காற்றும் சண்ட மாரதமும் அடித்துக் கொண்டே இருக்கும். பெரிய பெரிய மரங்கள் பெயர்ந்து மாட மாளிகையின் மீது விழுந்து அவற்றை அழிக்கும். கடலில் போகும் மரக்கலன்கள் சண்ட மாரதத்தினால் தாக்குண்டு துகள் துகளாக சிதறிப்போகும். அந்த கப்பல்களில் பிரயாணம் செய்வோர் கொந்தளிக்கும் கடலில் விழுந்து தவிப்பார்கள். அவர்களில் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் இருந்தால் அவர்கள் ஆழ்கடலின் அடிவாரத்துக்கு போகட்டும் என்று மற்றவர்களை மட்டும் போனால் போகிறது என்று தப்ப வைப்பேன். வாயுதேவனும் ஒருவேளை என்னை மணந்து கொள்ள மறுத்தால் அக்னி தேவனிடம் செல்வேன். அப்புறம் கேட்க வேண்டுமா? இந்த உலகமே தீப்பற்றி எரிய வேண்டியதுதான்.
1: பூங்குழலி, போதும், நிறுத்து. ஏதோ ஒரு மனக்கசப்பினால் இவ்விதமெல்லாம் நீ பேசுகிறாய். மனமறிந்து யோசித்து பேசவில்லை. உன் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் உன்னிடம் நான் கல்யாண பேச்சை எடுத்ததே என் தவறுதான். அதற்காக என்னை மன்னித்து விடு. கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பை போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன் என்றான். உட்கார்ந்திருந்த பூங்குழலி திடீரென்று எழுந்து நின்றாள். ஓடைக்கரையில் இருந்த ஒரு மரத்தின் பக்கமாக உற்று பார்த்தாள். சேந்த நமுதனும் அந்த திசையை நோக்கினான். மரக்கிளைகளின் மத்தியில் ஒரு பெண்மணியின் முகம் தெரிந்தது. சேந்த நமுதன் ஒரு கணம் அங்கே நின்றவளின் முகத்தில் தன் அன்னையின் முகச்சாயலை கண்டு திகைத்து போனான். பின்னர் அவள் தன் அன்னை இல்லை என்பதை அறிந்து கொண்டான். பூதத்தீவில் வசிப்பதாக பூங்குழலி கூறிய தன் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். பூங்குழலி படகிலிருந்து தாவி ஓடைக்கரையில் குதித்து அந்த பெண்மணியை நோக்கி விரைந்து ஓடினாள். ஓடைக்கரையில் ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ற வாய் பேச இயலாத ராணியை பூங்குழலி பார்த்தாள். எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் அவளை கண்டதினால் பூங்குழலிக்கு சிறிது திகைப்பு ஏற்பட்டது. அயல் மனிதர்களை பார்ப்பதில் வாய் பேச இயலா ராணிக்கு பிரியமில்லை என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. படகில் சேந்த நமுதன் இருக்கிறானே, அவனை கண்டு அத்தை ஒருவேளை ஓடிவிடுவாளோ என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றிய அந்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிவிட்டாள். பூங்குழலி சட்டென்று ஓடத்திலிருந்து ஓடைக்கரையில் குதித்து மேட்டில் ஏறி பார்த்தாள். அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்ததை கவனித்தாள். இதற்குள் சேந்த நமுதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான்.
2: பூங்குழலி, பூங்குழலி, சற்று முன் இங்கே நின்றது யார் என்று கேட்டான். உனக்கு தெரியவில்லை அமுதா?
1: நிச்சயமாக சொல்ல தெரியவில்லை. ஒருவேளை ஆமாம், என் அத்தைதான். செத்துப்போனதாக நினைத்துக் கொண்டிருந்த உன் பெரியம்மாதான்.
2: ஆமாம், அம்மாவின் ஜாடை கொஞ்சம் இருந்தது போல தோன்றியது. வெறுமனே ஏதாவது சொல்லாதே. சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றுமில்லை, குணத்தில் ஒற்றுமையும் இல்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்கும் பசு எங்கே, எதேச்சையாக தெரியும் சிங்கராணி எங்கே?
1: சரி, அப்படி ஏற்கட்டும். ஏன் உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடி போய்விட்டாள்? பூங்குழலி சிரித்துவிட்டு,
2: உன்னை பார்த்துவிட்டு தான் ஓடினாள். அயல் மனிதர்களை பார்ப்பதற்கு அவளுக்கு பிரியம் இருப்பதில்லை என்றாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: அந்த அரண்மனை சீமாட்டிய நன்றி இங்க யாருக்கு வேணும், அவளே வைத்துக் கொள்ளட்டும்னு சீற்றத்தோட சேந்தன் முதலிடம் பூங்குழலி பேசினதை கேட்டோம்.

0: ஆனால் அரண்மனை வாழ்க்கையை பற்றின கருத்து வெறி அவள் பேச்சில் நெருப்பாக வெளிப்படுது. பொறுமையாக கேட்டுக்கிட்டு வர்றான் அத்தான். சமயம் பார்த்து தன் அந்தரங்கமான ஆசையை வெளிப்படுத்தினதோ அந்த வெறி வானளாவ போயிடுது. ஏற்கனவே பௌலோமி என்கிற பெண்ணை இந்திராணியாக ஏற்றுக்கிட்ட இந்திரனை மனப்பாளம். எதுக்கு? அவனுடைய வஜ்ராயுதத்தால் மேகங்களை உடைக்க, உடைச்சு இடிகளை பெயர்த்து அரண்மனைகள் மேலே போடுவாளாம். அடுத்தது வாயு. எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் அவனை மணந்து சுழிக்காற்றை உருவாக்கி பெரிய மரங்களை வீழ்த்தி மாளிகைகளை தரைமட்டமாக்குவாளாம். கப்பல்களை மூழ்கடிப்பாளாம். ஸ்வாஹா ஸ்வதா ஆகிய ரெண்டு பெண்களுக்கு கணவனான அக்னியையும் விடமாட்டா. கேட்கணுமா? தனக்கு பிடிக்காத இந்த உலகம் எரிஞ்சு சாம்பலாகணும். அதாவது ராட்சசியா இருந்தாலே இருப்பா, ராஜகுமாரியா இருக்க மாட்டா. அரண்மனை வாழ்வு, ஆடை ஆபரணங்கள், யானை குதிரைகள், பல்லக்கு பணிப்பெண்கள், இதெல்லாம் சேந்தன் அமுதன் தருவானா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கல்யாண பேச்சை தான் எடுத்தது தவறுன்னு உணர்ந்து சேந்தன் அமுதன் வருந்தும் போது அவனுக்கு இருக்கிற பக்குவம் வெளிப்படுது. நந்தி மண்டபத்தை ஒட்டி படகுல சேந்தன் அமுதனோடு உட்கார்ந்திருந்த போது பூங்குழலின் குரோதம் எப்படி படிப்படியாக ஏறிக்கிட்டு வந்தது என்பதை பார்த்தோம். கோடிக்கரைக்கு திரும்புகிற வழி நெடுகிலும் என்னென்ன பேசியிருப்பா என்பதை நம்ம ஊகத்துக்கு விட்டுட்டு இந்த கட்டத்தை அதன் தொடர்ச்சியாக அமைச்சிருக்கார் ஆசிரியர். அவன் மனசில் மட்டுமா வெளியிலேயும் மின்னல் இடி முழக்கம். ஒரே விஷயத்தின் ஒளி வடிவம் மின்னல், ஒலி இடியோசை. மழை மேகங்களில் இருக்கிற நீர்த்துளிகள் உராய்வதால மின்மய துகள்கள் உருவாகி மின் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த மின் சுமை, அதாவது பொட்டன்ஷியல், ரொம்ப உயரும்போது மின்னழுத்த வேறுபாடு காரணமாக மின்சார பாய்ச்சல், அதாவது மின் இறக்கம் விளையுது. இந்த மின்னல் போகிற வழியில் காற்று வெப்பமடையுது. கடும் வெப்பநிலை. காற்று உடனுக்குடன் விரிஞ்சு சுருங்கும் போது ஏற்படுற அதிர்ச்சி இடியாக முழங்குது. இடியை கோடிக்கரையில் ஆயுதம்னு மீன்வாலை காட்டினாலே அது போல நினச்சிருப்பா பூங்குழலி. பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொண்மு. கடல் நீரை முகந்து பெருங்கூட்டமாக வருதான் மேகம். கொண்மு என்றார் மேகம். பாம்பின் பைபட இடிக்கும் கடுங்குரல் ஏற்றோடு. பாம்பின் படமும் அற்று விழற மாதிரி முழங்குதான் பேரிடி. ஏறு இடியேறு. இந்த அகநானூற்று பாடற் பகுதிகள் கதையின் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி அமைந்திருக்கின்றன. நல்லது. அந்த மூதாட்டியின் வருகை கதை போக்கில் எத்தகைய திருப்பத்தை ஏற்படுத்த போகுது?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
2: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
2: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
3: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
2: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
3: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
2: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
3: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக

0: நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: இனி தொடர்வது ஒரு திரைப்பட பாடல். தாய்மேலானை படத்திற்காக எஸ்.வி. பாலசுப்ரமணியம் குரலில்.

0: இதுவரை திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது.

0: வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொச்சியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 180,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறினார். ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் சோனிபத்தில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். திரைப்படங்கள், இசை, வடிவமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பிரிவுகளில் புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் 3.1% படைப்பாற்றல் பொருளாதாரம் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வாய்ப்புகளை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காலை உணவு திட்ட விரிவாக்கம் மற்றும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டங்கள் தொடர்பாக இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காலை உணவு திட்டம் விரிவாக்கப்படுவதன் மூலம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டத்தை வரும் 22ஆம் தேதியும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை 28ஆம் தேதியும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரத்தை வழங்க தாவேக அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. அஇஅதிமுகவும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது. தாவேக அரசின் நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மின்வெட்டு அதிகரித்துள்ளதாகவும் அக்கட்சி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக கூறியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான இடங்களை அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை அடையாளம் காணுமாறு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இனியாவது தாவேக அரசு இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை மீண்டும் உயர்த்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்காக சொத்து வரியை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை மாநில நிதி ஆணையம் அரசுக்கு அளிக்க உள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளாட்சிகளின் நிதிநிலையை மேம்படுத்த ஏராளமான வழிமுறைகள் இருக்கும்போது சொத்து வரியை உயர்த்துவது என்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்று மாநில நிதி ஆணையம் பரிந்துரைத்தாலும் தாவேக அரசு அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். கரூரில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: செய்தியாளராக இருக்கிறவருக்கு வந்து ஒரு செய்தியை, அது எந்த செய்தியா இருந்தாலும் சரி, காம்ப்ளிகேட்டடா இருந்தா கூட அதை புரிந்து மக்கள்கிட்ட சாதாரண லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப நம்ம எப்பவுமே எல்லா இடத்துல பேசுறது ஏபிசி ஆஃப் நியூஸ். வாட் இஸ் ஏபிசி? ஏ ஃபார் அக்யூரேசி, பி ஃபார் பிரீவிட்டி, சி ஃபார் கிளாரிட்டி. அக்யூரேட்னா ஷார்ப்பா இருக்கணும், தப்பு இல்லாம இருக்கணும். ரெண்டாவது பிரீவிட்டி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அண்ட் லாஸ்ட்ல கிளாரிட்டி, எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் நியூஸ். அதே மாதிரி ஒரு அரசுடைய திட்டங்களையோ வளர்ச்சி செய்திகளையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேலை உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் ஒரு இணைப்பு பார்க்கணும். அப்ப உண்மையான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், தவறான செய்தி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், மதுரை, சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஊர்மேல் அழகியான் கிராமத்தில் குளங்களில் கொட்டப்படும் குப்பைகளை உடனடியாக அகற்றுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் இன்று நடைபெற்றது. தருமபுரியில் உள்ள கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப மேலாண்மை அறிவுசார் விழா இன்று தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரசமயத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரை தேசிய சமரச தீர்வு முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் 200க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் தொழில் நெறி கண்காட்சி இன்று தொடங்கியது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பையை தரம் பிரிப்பது குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 20 ஓவராக குறைக்கப்பட்டது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அதிரடியாக ஆடி 34 பந்துகளில் 54 ரன் குவித்தார். 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச்சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இன்று நடைபெற்ற 2 ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று தென்கொரியா முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று திமுக மற்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. நேயர்களினை கேட்கலாம் மனதில் நின்றவை.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய மனதில் நின்றவை நிகழ்ச்சி.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் திரைகானம் நிகழ்ச்சி. இப்போது முதலில் சலங்கை ஒலி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல்.

0: இதுவரை திரைகானம் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
2: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டுக்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள மக்காச்சோளம், பருத்தி, நிலக்கடலை மற்றும் பச்சைப்பயிர் ஆகிய பயிருக்கு விவசாயிகள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் என வேளாண் இணை இயக்குநர் பொறுப்பு ராணி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் இந்த ஆண்டில் காரி பருவத்தில் அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு 16 தேதி வரையிலும், மக்காச்சோளம், பருத்தி மற்றும் பச்சைப்பயிர் ஆகிய பயிர்களுக்கு வருகின்ற 30 தேதி வரையும் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு கட்டணத்தை பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான ஆவணங்களாக நடப்பு பருவ அடங்கல், சிட்டா, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவை கொண்டு விவசாயியின் பெயர் மற்றும் முகவரி, நிலப்பரப்பு சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம், இருக்கும் கிராமம்

0: மற்றும் வங்கிக் கணக்கு எண் ஆகிய விவரங்களை பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொக்குளம் ஊராட்சி செக்கானூர் அணியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் மூலதன மானிய நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.16 கோடி மதிப்பீட்டில் புதிதாக நவீன மருத்துவ நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டுமான பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இப்பேருந்து நிலையத்தில் 2 பிரிவுகளாக கட்டடப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் 27 வணிகக் கடைகள், 2 உணவகங்கள், புறக்காவல் நிலையம், அலுவலக அறை, நவீன பயணிகள் காத்திருப்பு அறைகள் மற்றும் சிமெண்ட் காக்கிரீட் தளம் உள்ளிட்ட பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் வரவுள்ள இப்பேருந்து நிலையத்தை எப்போதும் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் பராமரிக்க வேண்டும் என்றும் எஞ்சியுள்ள சிறு பணிகளையும் விரைந்து முடித்து முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆகியோருடன் மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து அமைச்சர் திரு அருண்ராஜ் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை வசதிகளை மேம்படுத்துதல், புதிய மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல், செவிலியர் பற்றாக்குறையை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மதுரைக்கு தமிழக பட்ஜெட்டில் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மதுரையின் மாநில அளவிலான புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறிய அவர், அண்ணா பெருந்திலையம் பகுதியில் ரூபாய் 44 கோடி மதிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட உள்ளது என்றும், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ரூபாய் 7.5 கோடி மதிப்பில் புதிய மருத்துவ உபகரணங்கள் வாங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உணவு சேவை நிறுவனங்களிலும் சுகாதாரம் மற்றும் உணவு தரத்தை உறுதி செய்வதற்காக கடந்த 1ஆம் தேதி முதல் வருகின்ற 30/11/2026 வரை 3 மாத காலத்திற்கு சிறப்பு ஆய்வு நடைபெற உள்ளது என தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருத்துவ நிர்வாகத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ஆய்வின் கீழ் மதுரை மாவட்டத்தில் இயங்கும் உணவகங்கள், உணவு கூடங்கள், விடுதிகள், சிற்றுண்டி சாலைகள், சமையல் அமைப்பாளர்கள், தெருவோர உணவு வியாபாரிகள், தேநீர் கடைகள் மற்றும் சிறிய ரக தின்பண்ட கடைகள் உள்ளிட்ட அனைத்து உணவு வணிக நிறுவனங்களிலும் தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உணவு வணிகர்களும் செல்லுபடியாகும் FSSAI உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்றும், உரிமம் பெறாமல் இயங்கும் நிறுவனங்கள் மீது சட்டம் பிரிவு எண் 63 கீழ் கடும் நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு விதிகள் 2000 படி 1/1/2000 முன்பு மற்றும் 1/1/2000 பிறகு குழந்தையின் பெயரை குறிப்பிடப்படாமல் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்பு பதிவுகளில் பெயரை பதிவு செய்ய கால அவகாசம் முடிந்துவிட்ட நிலையில், குழந்தையின் பெயர் பதிவு செய்யாமல் இன்னும் ஈடுபட்டுள்ள அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தையின் பெயர் பதிவு செய்ய கால அவகாசம் வருகின்ற 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ் குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தினை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா துவக்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் வெளியிட்டுள்ள HIV சுய பரிசோதனைக்கான QR கோட்டை வெளியிட்ட மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் HIV எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு ஒட்டுவில்லைகளை ஆட்டோவில் ஒட்டி விழிப்புணர்வு வாகனங்களை துவக்கி வைத்தார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு மனித சங்கிலியையும் தொடங்கி வைத்த ஆட்சியர், தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு உறுதிமொழியை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எடுத்துக்கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உடல் நலனை மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லோனாவாலாவில் யோகா கல்லூரி ஒன்றின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினாா்.

இந்த கல்வி நிறுவனம் 75 ஆண்டுகளாக யோகா கல்வி மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிக்கு பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் யோகா பிரபலமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமருக்கு ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் வாழ்த்து தெரிவித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறை 100,000-க்கும் கூடுதலான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகான் உச்சி மாநாட்டில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக தெரிவித்தார். செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பாக பொறியியல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவில் உள்ள ஸ்வீடன் வர்த்தக சபை ஆய்வறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொலைதூர எல்லைப் பகுதிகளிலும் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோர் இலவச உணவு தானியங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்துள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முன்கூட்டியே வரி செலுத்துவதும் 16.18% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி நேரடி வரி வசூல் 12,12,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் வரி திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அரூப் ராய் தலைமையிலான அணிக்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு காகித உரை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான அணிக்கு மம்தா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு கால்பந்து வீரர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளன. மாநிலத்தில் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மனோரஞ்சன் காலியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராஜ்குமார் விர்காவும் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க ஆம் ஆத்மி தவறிவிட்டதாக குறை கூறினார். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உதவி துணை ஆய்வாளர் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் திரு ராஜ்குமார் விர்கா சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக

0: அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் வறட்சி போன்ற சூழலை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு சரத்பவார் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள யோசனைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சத்தீஸ்கட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஷ்ணு தேவ்சாய் கேட்டுக் கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு அசாம் அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் அசாமில் மூங்கில் சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். குவஹாட்டியில் அக்டோபர் 2ஆம் தேதி இந்த மூங்கில் சைக்கிள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மூங்கில் தொடர்பான புதுமை கண்டுபிடிப்புகளில் தொழில்துறையினர் ஈடுபட வேண்டும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக் கொண்டார். ஆந்திர பிரதேச முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் 526 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 8000க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் தாய்லாந்தும் முடிவு செய்துள்ளன. தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் அந்நாட்டு துணை பிரதமர் திருமதி சுபாஜி சுட்டும்பனை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட மசூதி அருகே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நேரிட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23, 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் டிம் மார்க்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை மனு பாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இப்போட்டி நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் தொடக்க சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. டெக்பால் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் கிம்சி டிசோசா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:20 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். பண்ணைச்செய்தி. பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலக்ஷ்மி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகுக்கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும்.

நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் தெரிந்து கொள்ள உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கைக்காயில் காயின் தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களிலிருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய்ப்பூச்சி உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காயின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள். உழவர் நண்பர்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்யலாம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டப்பயிறு, கீரை, சாம்பல், பூஷணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசி எண்களான 661-1232, 661-1432 இந்த எண்களையும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தொடர்பு கொள்ள முகவரி seedunit@tnau.ac.in. இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

நேரம் 7:30 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி

ரொம்ப நாள் ஆச்சு சந்தைக்கு வந்து. என்னதான் வீட்டு வேலை பண்ண வேலைன்னு பார்த்தாலும் நேரம் கிடைக்கும் போது இப்படி சந்தைக்கு வந்து சுற்றி பார்த்து பொருட்களை வாங்கிட்டு போகும்போது தான் மனசுக்கு அம்புட்டு தெம்பாக இருக்குது.

0: எங்கா வளையல வாங்கிட்டு போங்க. விதவிதமான வண்ணத்துல கண்ணை கவர்ற கண்ணாடி வளையலுக்கா, கல்லு வளையலு, சங்கு வளையலு, வந்து பார்த்து வாங்கிட்டு போக்கா.
1: அட வனஜாக்கா வளையல் கடை, ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கிட்ட வளையல் வாங்கி. போய் ஒரு டசன் வளையல் முதல்ல வாங்குவோம்.
0: வா முத்தழகு, வா வா. என்ன இந்த பக்கம், ரொம்ப நாள் உன்னை ஆளையே காணமே. ஊருக்கு எங்கேயாவது போயிருந்தியா என்ன?
1: அதெல்லாம் இல்லைக்கா, பண்ணையில மாடு கண்ணு போட்டிருக்கு, அதான் கொஞ்சம் வேலை. மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது, தண்ணி காட்டுறதுன்னு கூடுதல் வேலைகளா இருக்கு, அதனால தான் வர முடியல.
0: நீ சொல்றதும் சரிதான். வீடு வாசலுன்னு நமக்கு இருக்கிற வேலைகளை சொல்லி மாளுமா என்ன? சரி சரி, வலையில போட்டுக்கப்புல.
1: சரிக்கா. அந்த நீல கலர்ல பச்சை கலர் கலந்தாப்புல இருக்கு பாருங்க, அந்த வலையில கொடுங்க.
0: சரிம்மா. இந்த புள்ள அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கோ.
1: அக்கா இந்த அளவு சரியா இருக்கும், எனக்கு இதுல ஒரு டசன் வளையல் போதும்.
0: அட இன்னொரு டசன் போட்டா கை வேணான்னு சொல்லுதா என்ன? ரெண்டு கையிலயும் வளையல்களை அழகா போட்டுக்க புள்ள, காசெல்லாம் ஒன்னும் வேணாம்.
1: மருதானியக்கா, நீங்க என் கைக்கு வளையல் போட்டு அழகு பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த காசை பிடிங்க. உழைப்புக்கு ஏத்த கூலி எப்பவும் நம்ம கைக்கு வந்து சேரணும்.
0: நான் சொன்னா கேட்க மாட்டியே.
1: ஆமாக்கா, இங்க பக்கத்துல பழக்கடையில ஆலையை காணோம். எனக்கு பிடிச்ச நாவல் பழம், கொய்யா, அத்தி, நெல்லின்னு எல்லாமே வச்சிருக்காங்களே, எங்க போயிட்டாங்க? இப்பவே வாங்கி சாப்பிடணும் போல இருக்கு.
0: முத்தழகு, இது என் தங்க வள்ளியோட கடை.
1: அட அப்படியா?
0: ஆமா பிள்ள, வள்ளி அவங்க மாமியாரை பார்க்க பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்கா. இன்னைக்கு நான் தான் கடையை பாத்துக்கிறேன்.
1: ஆமா, இந்த பழங்கள் எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வராங்க? பார்க்கவே நல்லா இருக்கு.
0: இது எல்லாம் அவங்க தோட்டத்து மரங்கள்ல இருந்து பறிச்ச பழங்க தான்.
1: பரவாயில்லையே, அவங்களே பழமரங்கள்லாம் வளர்க்குறாங்களா? திறமசாலிதான் போல வள்ளியக்கா.
0: ஆமா பிள்ள, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தெரு ஓரமா ஏதாவது மரக்கண்ணு முளைச்சிருந்தா போதும், அதை உடனே கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணிய ஊத்தி பார்த்து பார்த்து பராமரிக்கும் அந்த புள்ள. அந்த பழக்கம் பூந்த வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சிடுச்சு. அவளுக்கு உதவியா அவங்க மச்சானும் சேர்ந்து மரங்களை வளர்க்குறாரு.
1: வள்ளியக்காவோட அந்த முயற்சி தான் இன்னைக்கு அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்க கூடியதா இருக்கு. எனக்கு கூட மரம் வளர்க்கணும்னு ரொம்பவே ஆசைக்கா. ஆனா அதை எப்படி பராமரிக்கணும், இப்படி எந்த விவரமும் சரியா தெரியல.
0: முத்தழகு, வள்ளி பெரும்பாலும் நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டங்களை கலந்துகிட்டு அவங்க சொல்ற தகவலை கேட்டுதான் மரங்களை பராமரிச்சுக்கிட்டு வரா. இப்ப கூட ஒரு கூட்டம் நடக்க போகுது. நான் ஊர்ல இல்ல, நீங்க போய் விவரங்களை கேட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போச்சு அந்த புள்ள. வா முத்தழகு, ஒரு எட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வருவோம். அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: நிச்சயமாக்கா, வாங்க போவோம்.
0: முத்தழகு, அங்க பாரு, மரம் நமக்கு வரம் அப்படிங்கிற தலைப்புல சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவங்களோட உழவு அனுபவத்தை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, முன்வரிசையில போய் நின்னு கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: விருகம்பாக்கம் முல்லைவனம் ஐயா அப்படின்னாலே எங்களுக்கு மரம் தான் நினைவுக்கு வரும். பேர்லேயே வனம் பாருங்க, இருக்கு காடு இருக்கு. அப்படி இருக்கிறவங்க விவசாயத்துக்கு மாறிட்டீங்க, விவசாயமும் வேணும், அதுவும் இயற்கை விவசாயம் செய்கிறீங்கிறது இன்னும் போற்றுதற்குரியது. இன்னொரு பக்கம் மரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கருதப்படுது?
3: இப்பொழுது உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மரம் தான் ஏன் வந்து முக்கியம். மரம், கடலில் உள்ள பவளப்பாறைகள், அதில் உள்ள தாவரங்கள்லாம் முக்கியம். அந்த தாவரங்கள் மரங்களை விட அந்த கடல் தாவரங்கள் தான் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து அதிகமாக கொடுக்கறது. அதே போன்ற கரிமூல வாயில் வந்து சாப்பிடக்கூடியது அதிகமானது மரங்கள் தான். கெட்ட காற்றை வந்து அதை எடுத்துக்கின்னு நல்ல காற்றை நம்மளுக்கு வந்து கொடுக்கறது. இப்போ இருக்கிற கால சூழலில் பருவநிலை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெரியும், காலையில் 6 மணியானது வெயில் சன்லைட் நம்ம மேலே உதைக்கிறது. அப்போது இருக்கிற வெப்பநிலையும் ஒரு 10 மணிக்கு உள்ள வெப்பநிலையும் மதியம் 12 மணிக்கு உள்ள வெப்பநிலையும் பார்த்திங்கன்னா வெளியில் மக்கள் வர முடியல. அது மாதிரி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி முக்கியம் அப்படின்றத வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட அதை வலியுறுத்தி ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நான் வந்து இலவசமாக மரக்கண்டு கொடுக்குறேன். ஒவ்வொரு வீட்டிலையும் மரங்கள் வருங்க. ஆகையால் வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிற பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்போடு நம்ம வந்து சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றத தான் நம்ம மர வரக்க சேவையாக செஞ்சிட்ருக்கோம். நீர்நிலைகளை வந்து மாசுபடாத பாதுகாத்துக்கணும், ஏன்னா மழை நீரை வந்து முக்கியமாக நம்ம சேகரிக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். மர

0: கண்டுகளை அதிகமாக வளர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம 13 வயசுலேருந்து இன்றைக்கி 47 வருஷமாக இந்த சேவை செஞ்சிட்ருக்கேன். நான் 5வது தலைமுறை விவசாயி, பசுமை திலக விருதெல்லாம் நான் பெற்றிருக்கேன். ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு மரம், ரெண்டு மரம் வளர்க்கணுன்றது என்னுடைய ஆசை. என்னால் முடியும், ஆனால் மக்கள் வந்து என்னுடைய சேவையை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த சேவையை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரேன்.
1: இது வரைக்கும் எவ்வளவு மரக்கன்றுகள் கொடுத்துருப்பீங்க?
0: இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,59,00,000 மரக்கன்றுகள் என்னுடைய 13 வயசுலேருந்து இன்றைக்கி 59 வயசு வரையும் 47 வருஷம் அந்த மரங்களுக்காக பயணித்ததில் இவ்வளோ மரக்கன்றுகளை நான் நட்டிருக்கேன்.
1: திருப்பி சொல்லுங்கள், எவ்வளோங்க?
0: 1,59,00,000 மரக்கன்று.
1: 1,59,00,000 மரக்கன்றுகள் இதுவரைக்கும் கொடுத்துருக்கீங்க. காசுங்களா இலவசங்களா?
0: இலவசம்தான்.
1: இலவசம்,
0: இலவசம்தான். இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது, எல்லாமே கொடுத்துருக்கு. கல்வியை கொடுத்துருக்கு, அறிவியலை கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு விதையை கொடுக்கும் போது அந்த விதை வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த பூமியில் வந்து உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கேன், என்னை தத்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதை தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு கடவுள் கொடுத்த அந்த அறிவை வந்து நான் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வரேன். இந்த பயனை வந்து அனைத்து மக்களும் அடையணும், அனைத்து மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஒரு பழம் வந்து சுவையாக இருக்கிறது வந்து நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதில் எவ்வளோ பெரிய ஒரு கருவு இருக்குன்றது யாருக்கு தெரியாது. அதில் வந்து கொட்டை இருக்கும், கொட்டை இல்லாத பழமே கிடையாது. நம்ம நாட்டு பழங்கள் பார்த்திங்கன்னா பலா, கொர்க்கோப்புளி, மா, சப்போட்டா, சீத்தா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உள்ளது. ஆகையால் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை தூக்கி வீசக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம நாக்கு ருசிக்கிற அந்த பழத்தை சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு இந்த விதைகளை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு முயற்சி எடுக்கணும்.
1: இதில் உங்களுடைய கவனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்குன்னு சில வசதி வாய்ப்புகள் தேவை. 1,59,00,000 மரக்கன்றுகளை வந்து நீங்கள் பல வருஷமாக ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் விநியோகம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த விதைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், அதை நாத்தாங்காலில் போடணும், அதை நாற்றுகளாக உருவாக்கணும், அப்புறம் அதை கொண்டு போய் விநியோகம் பண்ணணும், இதற்கெல்லாம் நிறைய செலவாகும். அதுக்கு நிறைய இட வசதிகள் தேவைப்படும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறீங்க?
0: இட வசதிகள் இல்லை, பட் இருந்தாலும் நான் வந்து பள்ளிக்கூடங்களை தேர்வு பண்ணுறேன், அரசு பள்ளிக்கூடங்களை தேர்வு பண்ணுறேன். தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து இந்த மாதிரி திட்டத்துக்கு முன் வந்தால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து விதை பை வந்து கொடுக்குறோம். அது அவங்களுக்கு வந்து விதையை நம்ம கையில் கொடுக்குறோம். இந்த ஒரு விதையிலேருந்து என்ன மரம் கிடைக்குது, என்ன கனி கிடைக்குது, என்ன மருத்துவம் கிடைக்குதுன்றதை வந்து நம்ம ஒவ்வொரு பள்ளியில் வந்து சிறு குழந்தைகள் முதல் 1வகுப்பு மாணவர்லேருந்து 12வகுப்பு மாணவர் கல்லூரிகளுக்கெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய பயன்களை சொல்லித்தரோம். மாணவர்கள்கிட்ட இது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஆகையால் வந்து இந்த முறையை வந்து குழந்தைகளுக்கு ஒரு செடி இப்போ விதையை போட்டால் எத்தனை நாளில் வளரும், அது என்ன கனி கொடுக்கும், அந்த கனியில் என்ன மருத்துவம் இருக்குது, அதனோட இலையில் என்ன மருத்துவம் இருக்குது, அதனோட பட்டையில் என்ன மருத்துவம் இருக்குதுன்னு இதை வந்து ஒவ்வொரு பள்ளி சூழல்களை நான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டுருக்கேன். இதை தான் ஏன் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அரசு வந்து எனக்கு போதிய இடவசதிகள் இந்த மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்தா நம்ம நாட்டுக்காக சேவை செய்கிறதுக்கு இன்னும் எனக்கு வந்து பெரிய ஒரு வசதியாக இருக்கும். அதே போல் இப்போது நான் 1,59,00,000 மரக்கன்றுகளை என்னுடைய பள்ளி பருவ காலேருந்து இப்போ முதிர்வு காலம் வரையும் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஆகையால் வந்து அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு இடவசதியெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் இதை வந்து இன்னும் நல்லா சிறப்பாக செய்வேன் அப்படின்றதுக்காக இந்த நேரத்தில் தகவலை தெரிவிச்சுக்கிறேன்.
1: இப்போ நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் கூட விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை. அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல அங்கே என்ன பயிர்கள் சாகுபடி பண்ணுறீங்க, அல்லது அங்கேயும் இது போல் ஏதாவது நாற்றங்கால் நர்சரி மாதிரி ஏதாவது உருவாக்கி வச்சுருக்கீங்களா?
0: வச்சுருக்கேன் ஐயா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாழை வச்சுருக்கோம், அகத்தி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருள். இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன். சில ஹோட்டல் சிக்கல்களாக வந்து கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளத்தள்ளிடும். குளத்தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. கல்ய திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்களே வந்து தோட்டத்தில் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து எனக்கு ஒரு அதில் கிடைக்கிற காசை தான் நான் வந்து இதுக்கு நான் இந்த மாதிரி சேவைக்கெல்லாம் நான் பயன்படுத்திட்டுருக்கேன். அதே மாதிரி அகத்தி, அகத்தி வந்து கீரை வந்துட்டு இருக்கோம், கட் பண்ணி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து அங்கே விற்பனை பண்ணுறோம். அதில் காய் காய்க்கும் அந்த அகத்தி விதையை எடுத்துக்கிறோம். திருப்பி நம்ம அதே மாதிரி சுவிட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து இலவசமாக காய்கறி விதைகள்லாம் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஐயா.
1: ஸ்ரீபெரும்புதூரில் எதுவும் நாற்றங்கால் மாதிரி வச்சுருக்கீங்களா?
0: வச்சுருக்கேன்
1: ஐயா. மர நாற்றங்கள்?
0: மர நாற்றங்கள் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45,000 செடி விதைகள் நம்ம போட்டிருக்கோம். கலாம் சாருடைய நினைவு நாள அப்போ நம்ம ஆரம்பிச்சு போட்டிருக்கோம். இப்போ அது வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மழை சீசனுக்காக நான் வச்சுருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம மரம் ஒரு 3-4 அடி வந்துடும். பொது இடத்துல நடுறதுக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ இந்த 4 வகையான மரங்களின் விதைகளை போட்டு நாற்று உற்பத்திக்கு ரெடி ஆகிட்டீங்க?
0: ரெடி ஆகிட்டோம்.

0: மூணு மாசம் இருக்கணுங்களா?
1: மூணு மாசம்.
0: அந்த மூணு மாசத்துல எவ்வளவு வளரும்?
1: மூணு மாசத்துல வந்து 2 அடி உயரம் வரும் ஐயா.
0: இப்போ இந்த விதைகள்லாம் வந்து பையில் போட்டிருக்கீங்களா அல்லது
1: நாட்டு விதை? பையில தான்.
0: பையில தான்.
1: ஆமாம், விதை பையில தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம நாட்டங்கள்லேருந்து இரட்டை முறை பயனுள்ள வேலையாக இருக்குது, அதனால் வந்து ஒரே முறையில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து விதையை வந்து நேரடியாக வந்து விதை பையில நம்ம வச்சிடறோம். ஏன்னா விதை பையில வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கலைக்கு வந்து அவசியம் இல்லை. நாற்றங்காலில் போட்டோம்னா கலை வந்து நிறைய இருக்கும், இதெல்லாம் வந்து பராமரிப்பு நேரம் அதிகரிக்கும், அதனால் நம்ம நேரடியாக விதை பைய வச்சிடறோம்.
0: இப்போ நாற்றங்காலில் வந்து அந்த விதையை போட்டிங்கன்னா அது வளர்ந்த பிறகு அதை வந்து நீங்கள் ஒரு பையில மாற்றி தானே இன்னொருத்தருக்கு விநியோகம் பண்ணணும்.
1: ஆமாம்,
0: அது இன்னொரு வேலை இல்லை?
1: ஆமாம் ஆமாம், அதுதான் ஐயா. இதில் வந்து மூணு முறையில் நமக்கு வந்து வேலைப்பாடு இருக்குது. இது வந்து ஒரு முறை தான். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையில் போடுவோம், அது கொஞ்சம் 2 அடி வளர்ந்துட்டோடனே பெரிய பையக்கு மாற்றினா 10 அடி வரையும் நம்ம வளர்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு மரம் நட்டனா அதுக்கு வேலி போட சூழல் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாதம் வளர்ந்துட்டோம்னா அதுக்கு வந்து வேலி தேவையில்லை,
0: உயரமாக வளர்ந்து.
1: ஆமாம், ஒரு வேலி போடணும்னா ஒரு 3000 ரூபா செலவாகுது. ஆகையில் அந்த பொருளாதாரத்தில் நம்ம வந்து
0: அந்த செலவும் வைக்க வேண்டாம்
1: அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேவையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆகையில் வந்து 2 அடி 3 அடி மரங்களை எப்போவுமே 24 மணி நேரமாக என்கிட்ட ஸ்டாக், ஒரு 10,000 மரக்கன்றுகள் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கோம்.
0: நீங்கள் நிறைய நாற்றுகள்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, அந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான அந்த பெட்டு, இப்போ ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மண் சாணி குப்பை எல்லாம் கலந்து போட்டு அதில் தான் நீங்கள் அந்த விதையை ஊணுவீங்க. அந்த பெட்டு தயார் பண்ணணும், அது ஒன்று. விதை இப்போயே 4 விதமான மரக்கன்றுகள் உற்பத்தி இப்போ உங்களுடைய தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நர்சரியில் இலுப்பை, அத்தி,
1: மருது,
0: மருது,
1: நாவல்,
0: நாவல், இந்த 4 சொல்கிறீங்க. இதற்கான விதைகள்லாம் எங்கே கிடைக்கும்? இதை எப்படி வந்து நீங்கள் பதப்படுத்தி அப்புறம் முளைக்க போடுறீங்க? என்ன விதமான பணிகள் இந்த நாற்று உற்பத்தியில் நீங்கள் செய்கிறீங்கிறத கொஞ்சம் விளக்கங்களேன்.
1: இதுதான் வந்து ஐயா, இப்போ நமக்கு வந்து புது இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூங்கா இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது, நம்மளுடைய நாட்டு மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்களில் இருக்கிற விதைகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு விதைகளை நம்ம சேகரிப்போம். ஆடி மாதம் வந்தவே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதைகளும் நம்ம சேகரிக்கலாம்.
0: அது ஆடி மாதத்தில்
1: அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூங்கா பகுதி, பொது இடங்களில் வந்து மரங்கள், அதே மாதிரி நான் நட்ட மரங்கள்லேயே வந்து இன்றைக்கி நிறைய நாட்டு நாவல் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து சாலிகிராமத்தில் அரசு ஜெயகோபால் கருடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்குது. மறுசூழ்ச்சி முறையில் வந்து எனக்கு மரக்கன்றுகளை ஆண்டுதோறும் வளர்த்து எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா 1986 நான் மரம் நட்டேன். இன்றைக்கி அந்த மரத்துலேருந்து தான் விதைகளாக மாணவர்களை வந்து எடுத்து மறுசூழ்ச்சி முறையில் வந்து எனக்கு மரக்கன்றுகளை ஆண்டுதோறும் வளர்த்து எனக்கு கொடுக்குறாங்க. அதே தும்பி புது இடத்துலையும் அரசுப்பள்ளி இடத்துலையும் கன்றுகள் நட போகிறோம். இதுதான் வந்து ஏன் மறுசூழ்ச்சி. ஒவ்வொரு மாணவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதையை எப்படி நம்ம மண்ணில் வந்து மரமாக
0: மாறுது,
1: அதே போல் தான் நம்ம மாணவர்களுக்கிட்டையும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு சேவை வந்து அவங்களுக்கு மறுசூழ்ச்சி முறையில் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா பல்லுயிர்கள் வந்து இன்றைக்கி வாழறதுக்கு சூழல் முக்கியம் இல்லைன்னா அந்த பல்லுயிர் வந்து பெருக்க முடியாது. ஆகையில் பல்லுயிரை பாதுகாக்கணும், நம்மளுக்கு தூய்மையான காற்று வேணும், தூய்மையான நீர் வேணும்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்டிப்பாக சுற்றுச்சூழலை பார்க்குற பொறுப்பு கண்டிப்பாக உண்டு.
0: நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இப்போ நாற்று உற்பத்தி பண்ணிகிட்ருக்குறீங்களே, அந்த பெட்டு எப்படி தயார் பண்ணுறேன்?
1: பெட்டு வந்து பார்த்திங்கன்னாயா ஒவ்வொரு பகுதியில் நம்ம வந்து நெல் நாற்று விடுறதுக்கான ஒரு நாற்றாங்கல்
0: தயார் பண்ணுறோம்,
1: மரப்பயிர் விடுறதுக்கான ஒரு நாற்றாங்கல் தயார் பண்ணோம். ஏன்னா அது மாதிரி இது கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரைக்கு இல்லை நம்ம வெண்டை விதை, மிளகா விதை, இதை வந்து நடவு செய்வதில் பாத்தி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 40x5 40 அடி நீட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டில் என்ன பண்ணோம், 10x10 பாத்தியாக நீட் நீட்டாக கட்டிட்டு அந்த ஒரு பெட்டில் வந்து 25,000 விதை போடுவோம்.
0: 25,000 என்ன விதையாக இருந்தாலும்,
1: எந்த விதையாக இருந்தாலும் 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் இடைவெளி விட்டு அதை போடுவோம். போட்டுட்டு மண் போடுவோம், அதுக்கு மேலே வந்து எரு மண் போடுவோம், போட்டுட்டு மூடிடுவோம் விதையை. இந்த சீசனுக்கு போட்டுட்டு மூடிட்டோம்னா நம்ம தண்ணி விடுதலை, டெய்லி ஒரு தூரம் வர அந்த தூரிலே வந்து நல்லா நம்ம தண்ணியை விடுறதை விட மழை நீர் பட்டாவே மகசூலான ஒரு வளர்ச்சி அதில் வரும். அப்படியே நம்ம விதை பையில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
0: அதுக்கப்புறம் அதை விதை பைக்கு மாற்றணும். நேராக விதைப்பையில் போட்டு வளர்க்குறதுக்கும் இது மாதிரி பெட்டில் போட்டு வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா?
1: வித்தியாசம் தான் இந்த கலை தான் ஐயா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகளை வந்து நம்ம வந்து நாற்றாங்கல்லேருந்து பெட்டிலேருந்து எடுத்து மதர் பெட்லேருந்து எடுத்து நம்ம வந்து மாற்றுறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதே மாதிரி இதிலிருந்து இன்னொரு பைக்கு மாற்றுறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆகையால் வந்து நம்ம விதைப்பையை இப்போ வந்து மாற்றிட்டோம். விதைப்பையிலே நம்ம நேரடியாக விதைகளை விதைச்சு களை எடுக்கிற வேலை கிடையாது. ஏன்னா நம்ம மதர் பெட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு களை எடுக்கிற வேலை இருக்குது, அதுக்கு டைம் ப்ராசஸ் ஆகும். ஆகையில வந்து நம்ம நேரடியாக இப்போ மாணவர்களுக்கே நம்ம கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன சொல்கிறோம், விதைப்பையை வந்து நம்ம வந்து நேரடியாக அவங்க கையில் கொடுத்து மண் கொடுத்து விதையை போட்டுறோம். விதையை வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்தில் நல்லா வளர்ந்துடும். 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 3 அடி உயரமாக வளர்ந்துடும்.
0: 3 அடி வந்துடும்.
1: அது வந்து நம்ம போடுற பை பொறுத்திருக்கு.

0: உரம் மண்ணை பொறுத்திருக்க ஐயா, எந்த ஒரு ரசாயனமும் அதில் நம்ம போடக்கூடாது.
1: ரசாயனமே போடக்கூடாது,
0: போடக்கூடாது.
1: இயற்கை ஒரு சாணி குப்பை போடலாம்,
0: இயற்கை உரம் தான் எல்லாம்.
1: சாதாரணமாக மண்ணில் வந்து கரையான்லாம் இருக்கும்பாங்க, அதை ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு நாம் ஏதாவது செய்யணுங்களா?
0: கரையா வந்து பார்த்திங்கன்னா ஐயா
1: செம்மண்ணில் இருக்கும்.
0: ஆமாம், செம்மண்ணில் இருக்கும். கரையானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான உணவு தேவைப்படுற இடத்துல தான் கரையான் இருக்கும், இல்லைன்னா அது கரையான் இருக்காது ஐயா.
1: இருக்காது,
0: இருக்காது. இது வந்து இலை தழையிறதுனா கரையான் வரும், அந்த கரையாக இருக்கிற மண் வந்து நல்லா செழிப்பாக வளரும். இதுதான் வந்து நிறைய பேர் அதுக்காக இருந்தால் மண்ணை வந்து மருந்து போட்டுக்கூடாது. கரையான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு மரத்தை வந்து அழிக்காது. அது அழிக்கிறேன்னா அந்த இடத்துல வந்து நிறைய இலைத்தழை வந்து நம்ம கொட்டக்கூடாது. இலைத்தழையை நிறைய கொட்டுறேன்னா அது அங்கே
1: இல்லாமல் இருக்கும்.
0: ஆமாம், அதே இடத்துல இருந்துடும். இதை நம்ம தவிர்க்கிறோன்னா தேவையான தழை சத்தை வந்து மரத்துக்கு கொடுத்துட்டு மற்ற இடத்த வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அங்கே வந்து கரையாக இருக்காது. எப்போவுமே வந்து மரத்துக்கு கீழே வந்து நிறைய பேர் குப்பைகளை இலை தழையை சேர்த்து வச்சுருவாங்க. அது கரையான வரத்துக்கும் உண்டு, நாளைக்கு மரத்தை வந்து அது பூச்சி அடிக்கிறதுக்கும் இதுவாகிடும். தேவைக்கு ஏற்ற அந்த இலைகளை வந்து நம்ம வச்சு மழை நேரத்தில் தள்ளி விட்டோம்னா அது மண் மக்கி உரமாகிடும். மற்ற இலைகளை வந்து நம்ம சுத்தம் அப்புறப்படுத்திடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கரையான் அரைக்காது. கரையாக வர இடம் வந்து செழிப்பான இடம் ஐயா.
1: கரையாக புத்து இருக்கிற இடத்துல தண்ணி இருக்குன்னு கூட சொல்லுவாங்களே.
0: கண்டிப்பாக இருக்கும்.
1: இன்னொன்று ஐயா, இப்போ நம்ம மழைக்காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம், மழை வரும்னு எதிர்பார்க்குறோம். சில இடங்களில் மழையும் பெய்யுது. வீடுன்னு ஒன்று இருக்குன்னா அங்கே ஒரு 10 விதமான செடி மரம் கொடி இதெல்லாம் இருக்கணும்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார்.
0: கண்டிப்பாக.
1: ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், ஒரு கொய்யா மரம் இருக்கணும், ஒரு சப்போட்டா இருக்கணும், இப்படி ஒரு புங்கன் மரம், ஒரு வேம்பு இதெல்லாம் இருக்கணும்னு அவர் ஒரு வகைப்படுத்தி ஒரு 10 சொல்லுவார். ஒரு மர பாதுகாவலராக, ஒரு மரத்தின் பிரியராக நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய மரங்கள் ஒரு வீட்டை சுற்றி என்னென்ன இருக்கணும்?
0: கண்டிப்பாக ஐயா, ஒரு வீட்டை சுற்றி ஃபஸ்ட்டு கொய்யா மரம் இருக்கணும்.
1: கொய்யா மரம்,
0: கொய்யா மரம் இருக்கணும். எலுமிச்சை மரம் இருக்கணும்.
1: எலுமிச்சை.
0: கருவேப்பிலை இருக்கணும்.
1: கருவேப்பிலை.
0: பப்பாளி இருக்கணும்.
1: பப்பாளி.
0: ஒரு முருங்கை மரம் இருக்கும்.
1: முருங்கை. இந்த 5 கண்டிப்பாக இருக்கணும்.
0: 5 கண்டிப்பாக இருக்கணும் ஐயா. இது அனைத்துமே வந்து நமக்கு தேவையான மருத்துவ குணம் உள்ள மரங்கள்.
1: மரங்கள் கிட்டத்தட்ட இதெல்லாம் குறுமரங்கள் தான். இதெல்லாம்
0: குறுமரங்கள் தான். மரம் வந்து கண்டிப்பாக அவசியம் ஐயா. ஆகையாக வந்து அறிவியலும் தேவை, அறிவும் தேவை, கல்வியும் தேவை, காற்று நீர் சுத்தமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக மரம் தேவை.
1: ஒரு 15-20 நிமிஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் பேச்சின் போது சொன்ன மரங்கள், மர வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பழ மரங்கள், குறு மரங்கள் பற்றி சொன்னீங்க, கருவேப்பிலை சொன்னீங்க, முருங்கை சொன்னீங்க, பப்பாளி சொன்னீங்க, இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் மர மதிப்புடைய மரங்கள்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு தேக்கையோ, ஒரு செம்மரத்தையோ, அல்லது நாட்டு தேக்குன்னு சொல்கிற நம்ம பூவரசை கூட நீங்கள் சொல்லலையே, அதெல்லாம் வேண்டாமா? மர மதிப்புடைய மரங்களை நம்ம வளர்க்கவே வேண்டாமா?
0: அதான் ஏன் கண்டிப்பாக அதெல்லாம் வளர்க்கணும். நமக்கு வந்து பூவரச மரம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சரி கிராமப்புறங்களில் வந்து பூவரச மரம் இல்லாத வீடு கிடையாது. ஏன்னா அது வந்து அனைத்து மருத்துவ குணம் உள்ள மருந்து. எப்படி ஒரு வேப்ப மரம் இருக்கோ அந்த மாதிரி பூவரச மரத்தில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம சூழல், நம்ம வீடு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்போட மரங்களோட சூழல் இருந்ததுன்னா நம்ம வந்து மருத்துவமனைக்கு இருக்கிறதுல சமமான ஒரு சூழலை வந்து நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆகையால் தான் பொதுமக்களுக்கு நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ஒரு மரம் வைங்க. நமக்கு ஒரு நல்ல பொருளை வந்து கொடுக்கக்கூடிய மரங்கள் நமக்கு ஆரோக்கியன்றது தான் நம்ம மற்ற அனைத்து செல்வங்களும் நம்ம அடைய முடியும். ஆகையா அந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒவ்வொரு மரம் இருந்தால் ரொம்ப நல்லது.
1: ஒவ்வொரு மரம்னு எந்த மரத்தை சொல்லுவீங்க?
0: அத்தி மரம் சார், பொன்னை மரம், பூவரசு மரம், வேப்ப மரம், மலைவேம்பு, நாவல் மரம், இது போன்ற மரங்கள்லாம் நாட்டு மரங்களை தான் வைக்கணும். பெருநகர சென்னை மாநகரத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இதெல்லாம் வந்து கரிமலை வாயில் வந்து அதிக சாப்பிடக்கூடிய மரங்கள்லாம் வைக்கணும். இப்போ நாட்டு மரங்கள்லாம் வந்து முறையான முறையில் வந்து நடவு செஞ்சாங்கன்னா நாட்டு மரங்கள் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆகையில் வந்து இது ஒரு விழிப்புணர்வும் பொதுமக்கள் விழிப்புணர்வும் நம்ம வந்து இந்த தகவலை கொடுக்குறோம் ஐயா.
1: உங்களை நாடி வந்தால் மரக்கன்றுகள்
0: கண்டிப்பாக
1: தேவையானவங்க கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக ஐயா. யார் வந்து மரம் நட்டு முன் வராங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து எடுத்துன்னு போயே கொடுப்போம். மக்களை தேடி மரக்கன்று நடவு சேவையை வந்து நான் பண்ணிட்டுருக்கேன்.
1: மக்களை தேடி,
0: மக்களை தேடி மரக்கன்று நடவு சேவைக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் ஐயா எனக்கு ஒரு வேனை வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு கிஃப்டாகவும் கொடுத்துருக்காரு. வண்டி கொடுத்துருக்காரு, ஒரு வாகனம் கொடுத்துருக்காரு. அந்த வாகனத்தில் தான் இலவச மரக்கன்று சேவை உறுதினு எழுதியிருக்கோம். அதை வந்து பயன்படுத்திக்கணும், நாட்டு மக்கள் பயன்படுத்திக்கணும் தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் இதுவரையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு பயன்படுத்தணும். இப்போ வர காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு வந்து நேரடியாக வந்து ஒரு விதையை போட்டோ ஒரு மரத்தை வளர்க்குறதோ, ஆக இதுதான் வந்து நம்ம மாணவர்களுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த விதையை விதைக்கணும், இது போன்ற தகவலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு அந்த வாகனத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. அவருடைய பிறந்த நாளில்
1: அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு,
0: செஞ்சுட்டே இருக்கு ஐயா.
1: முன்னாடி இல்லாங்க ஐயா, அசோகர் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டார் அப்படின்னு நம்ம வரலாற்று புத்தகத்தில் படித்தோம்.
0: கண்டிப்பாக
1: அது இன்னும் கூட நமக்கு நினைவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது.

0: ஆனால் இப்போ ஒரு புதுசாக நாங்கள் சொல்கிறோம், விருகம்பாக்கம் முல்லைவனம் ஐயா யார் கேட்டாலும் இலவசமாக மரக்கன்றுகளை கொடுக்குறார், மரக்கன்றுகளை நட்டு கொடுக்குறார், தேவையானவர்களுக்கு அவங்களுடைய இடத்துக்கே கொண்டு போய் மரக்கன்றுகளை இலவசமாக கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு புதிய வரலாற்று பதிவை நாங்கள் வானொலி மூலமாக முன்வைக்கிறோம். இது நிச்சயமாக பேர் சொல்லும்.
1: நம்மளுடைய நாடு நம்மளுடைய தெரு, நம்மளுடைய நாடில் வந்து நம்ம எப்படி சுதந்திரமாக வருமோ நமது நாடு நமது பொறுப்பு. இதுதான் ஏன் இன்றைய இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. நாட்டு மக்களுக்கு கொடுக்குற தகவல் என்ன, நமக்கு வந்து பணம்லாம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் சூழலை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு சென்னை வானொலி நிலையத்துக்கு ஆல் இந்தியா ரேடியோவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: அது எங்களுடைய கடமையும் கூட. முல்லைவனம் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
1: என்னுடைய தொடர்பு தொலைபேசி 93 93 82 82 184 384 310 310. இன்னொரு நம்பர் 9444004310. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் மக்களுக்கு வந்து மரக்கண்டனம் வந்து இலவசமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த எங்களுடைய வாகனம் வந்து நகரம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம், அந்த வாகனத்தை வந்து ட்ரீ பேங்க்னு போட்டிருக்கோம், அந்த வாகனத்தை பார்த்து பொதுமக்கள் கேட்டு உடனே வாங்கிக்கலாம்.
2: என்ன முத்தழகு, மரம் நமக்கு வரம் அப்படிங்கிற தலைப்புல சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவங்க எவ்வளவு பயனுள்ள விவரங்களை சொன்னாங்கல்ல.
3: ஆமாக்கா, மரம் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம மண் வளத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எம்பிட்டு பயனளிக்க கூடியதா இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நான் மரம் வளர்க்கணும்னு நினைச்சதுக்கு இவர் சொன்ன வழிமுறைகள் ரொம்பவே உதவியா இருக்கு.
2: ஆமா பிள்ளை, இங்களை வந்து விவரம் கேட்ட 50 பேருக்கும் இந்த விவரங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
3: நிச்சயமாக்கா, இப்பவே மரம் வளர்ப்பு பத்தின விவரங்களை என் மச்சாங்கிட்ட சொல்லி நாளைக்கே மரக்கன்றுகளை வாங்கி ஆர சொல்ல போறேன்.
2: நல்லது பிள்ளை, நீ தன்னம்பிக்கையா பேசுறத கேக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நானும் இந்த விவரங்களை வள்ளிக்கிட்ட சொல்லணும்.
3: சரிக்கா, வாங்க போவோம்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். ஆண்டு முழுவதும் பூக்கும் மார்கழி மல்லிகை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நாட்டின் கலாச்சாரத்தில் மலர்களின் பங்கு இன்றியமையாதது. நம் நாட்டில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் மலர் பயிர்களில் தொன்மை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது மல்லிகை மலராகும். மல்லிகை மலருக்கு உள்நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் அதிக வரவேற்பு உள்ளது. இம்மலர்கள் சிங்கப்பூர், மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஒலியேசியே குடும்பத்தை சேர்ந்த மல்லிகை உதிரி மலராகவும் பல்வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இம்மலரின் வாசனை எண்ணெயானது சோப்பு தயாரிப்பிலும் மருந்துகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. மல்லிகை மலர்கள் மருத்துவ குணம் பெற்றுள்ளதாக அறியப்படுகிறது. மல்லிகை சிற்றினங்களின் பூக்கும் தன்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். மல்லிகை வகையில் கிட்டத்தட்ட 200 சிற்றினங்கள் உள்ளன. இவற்றில் 40 சிற்றினங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படுவதாக ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. மல்லிகை பேரினத்தில் அதிக சிற்றினங்கள் இருந்தாலும் வணிக ரீதியாக ஒரு சில சிற்றினங்கள் மட்டுமே பயிரிடப்படுகிறது. அவை குண்டு மல்லி, முல்லை, ஜாதி மல்லி ஆகும். ஆனால் இச்சிற்றினங்கள் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே பூக்கும் தன்மை பெற்று இருப்பதால் இம்மலர்களுக்கான தேவை ஆண்டு முழுவதும்

0: பொருட்களாகவும் இருந்தாலும் இவை சந்தையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றன. கோ 1 மார்கழி மல்லிகை ரகத்தின் தனித்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். கோ 1 மார்கழி மல்லிகை ரகம் ஜாஸ்மினம் மல்டி ஃப்ளோரோம் என்ற சிற்றின வகையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது. ஜாஸ்மினம் மல்டி ஃப்ளோரோம் சிற்றினமானது இந்தியா, நேபாள், பூட்டான், லாவோஸ், சீனா, பர்மா, வியட்நாம் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளை தாயகமாக கொண்டது. இது வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டலங்களில் சாகுபடி செய்ய ஏற்றது. பசுமை மாறா தன்மை கொண்ட இந்த சிற்றின வகை வலிமையான மற்றும் தடிமனான பல கிளைகளை உருவாக்கி வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரமாகும். கவாத்து செய்வதன் மூலம் இத்தாவரத்தை படர்ந்து வளரும் குத்துச்செடியாக வளர்க்கலாம். இது வேகமாக வளரும் ஒரு பல்லாண்டு பூச்செடியாகும். இதன் மொட்டுக்குள் வெண்மை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதன் சிறப்பு இயல்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆண்டு முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது. மற்ற மல்லிகை வகைகள் சந்தையில் கிடைக்காத பருவங்களிலும் இந்த மலர்கள் அதிக அளவில் கிடைக்கப்பெறும். இதன் மலர் மொட்டுக்கள் தடிமனாகவும் பளிச்சென்று இளஞ்சிவப்பு நிறத்திலும் பூக்கள் சிவப்பு கலந்த வெண்மை நிறத்திலும் நேர்த்தியாக இருக்கும். நீண்ட மலர் காம்புகளை கொண்டுள்ளதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது. மலர் மொட்டுக்கள் நீண்ட வைப்பு திறன் உடையது. மலர்கள் மிதமான நறுமணம் கொண்டவையாகும். செடிகள் அழகிய வடிவத்தை பெற்றுள்ளதால் அலங்கார தோட்டம் அமைப்பதற்கும் ஏற்றது. ஆண்டு முழுவதும் பூத்தல் மற்ற மல்லிகை வகைகள் சந்தையில் கிடைக்காத பருவமில்லா காலங்களில் அதிக அளவில் பூத்தல் தாவரத்தின் பசுமை மாறாமை நேர்த்தியான இளஞ்சிவப்பு மொட்டுக்கள் மிதமான நறுமணம் ஜாதி மலரை ஒத்த நுகர்வோர் விருப்பம் அலங்கார தோட்டம் அமைப்பதற்கு உகந்த தன்மை போன்ற குணங்களை கொண்டுள்ளதால் பருவமில்லா காலங்களில் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் விவசாயிகள் வரும் காலங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யும் ரகமாக கோ 1 மார்கழி மல்லிகை திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ரகம் வெள்ளை காக்கடாவிற்கு ஒரு சிறந்த மாற்று ரகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
3: அமைப்பு பி வாசுதேவன்.
2: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இளமகளை வணங்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

திரைகாலத்தின் நிறைவாக கிரிஷ், கார்த்திக், ஹரிணி இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் உன்னாலே உன்னாலே.

0: storage and transportation, periodic scrutiny of licenses and permits, and specialized disaster management systems to deal with mass casualties. A two-judge bench made the observations while striking down Maharashtra's rules requiring bitterant and colorant to be added to methanol sold to non-drug manufacturers. The India Meteorological Department has forecast heavy rainfall over Andhra Pradesh, Rajasthan, Karnataka, Kerala, Mahe, Andaman and Nicobar Islands and parts of Northeast India tomorrow. The weather agency said that conditions are becoming favourable for withdrawal of southwest monsoon from some parts of West Rajasthan from tomorrow. For Delhi, IMD has forecast a partly cloudy sky tomorrow. On to sports. At the Asian Games, the Indian women's cricket team entered the semi-finals after comfortably defeating hosts Japan by 8 wickets in Nissin today. In the quarter-final match, electing to field first, India bowled out Japan for a paltry 57 in 19.5 overs. In reply, India overhauled the target, posting 59 for 2 in just 5 overs. Shefali Verma led the chase with an unbeaten 40 off 15 balls. Harmanpreet Kaur-led Indian team will now face Bangladesh in the second semi-final on Sunday. The first semi-final match will be played between Pakistan and Sri Lanka on the same day. The opening ceremony of the Asian Games 2026 at Aichi, Nagoya in Japan will be held tomorrow. For India, double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will lead the contingent. The 20th edition of the Asian Games will run from tomorrow until the 4th of next month. And now, before we end the bulletin, the headlines once again. India and UAE reaffirmed their commitment to continue cooperation in promoting regional security and stability. UAE President dials Prime Minister Narendra Modi. New Delhi expresses deep concern over escalating security situation in Red Sea region, condemns attack on Saudi Arabia's sovereign territory. Hindustan Aeronautics Limited hands over twin-seater Tejas and HTT-40 trainer aircraft to Indian Air Force. Election Commission allowed separate names and electoral symbols to rival factions of Trinamool Congress. Government relaxes sugar stock holding limit for bulk consumers from 15 to 30 days. And in Asian Games, Indian women's cricket team storms into semi-finals, beating host Japan by 8 wickets in quarter-final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி ஊட்டச்சத்தின் அவசியம் மற்றும் மத்திய அரசின் ஊட்டச்சத்து இயக்கம் குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஊட்டச்சத்து மிக்க உணவு, சரிவிகித உணவு பற்றிலாம் முதல் பாகத்திலே பேசியிருந்தோம் சார். நாம ஊட்டச்சத்து மிக்க உணவு எடுத்துக்கிறோம் தானே சார், தொடர்ந்து ஏன் இதனை வலியுறுத்துறாங்க?
4: ஏதோ ஒரு சில உணவுகளில் ஒரு சில விஷயங்கள், இப்போ ஃபைபரே இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம ஒர்க்க பெரிய சிக்கலைன்னா, நம்ம மாவு சத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கும். நீங்கள் கார்போஹைட்ரேட் தான் நிறைய ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கோம். நம்ம வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நார்ச்சத்து உணவுகளே நம்ம சாப்பிட்றதில்ல, ஊட்டச்சத்து உணவுகளே நம்ம சாப்பிட்றதில்ல. ஏன்னா அது நமக்கு மாவு நாக்குக்கு சுவையாக இருக்குது. அப்போ இது வந்து வேறு விதமான சிக்கல்னா, அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன கிடைக்குதோ, என்ன சாப்பிட்றாங்களோ, என்ன வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்றாங்கன்னும் போது அந்த சரிவிகித உணவுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போ என்ன தேவைப்படுது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதையே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சுகாதார பணியாளர்கள் வந்து இந்த பெண்களாகட்டும் இந்த சிறுவர்களாகட்டும் எல்லாருக்குமே அவங்க என்ன முதல்ல சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. உட்காந்து என்ன உணவுனா என்ன, ஒரு ஃபைபர்னால் என்ன, டயட்ரி ஃபுட்ஸ்னால் என்ன, ஃப்ரூட்ஸ்னால் என்ன, அதில் எது இருக்குது, என்ன இல்லை, எதை சாப்பிட்டா என்ன விதமான உடல்நலம் வந்து நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கொண்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியான அந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி வளரிளம் பருவத்தினருக்கும் சொல்கிறாங்க. அப்போ சொல்லி அவங்கள வந்து சாப்பிட்றதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று, நீங்கள் முதல்ல கிடைக்காமே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அங்கன்வாடியில் சமைச்சு போட்டு அதுக்கான ஒரு வழிமுறையை பண்ணி கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கிறது ஒரு ஏழை எளிய பெண்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். ஓரளவு கொஞ்சம் வசதியாக இருக்கக்கூடிய பெண்கள், ஆனால் சமயத்தில் அவங்களுக்கு என்ன சாப்பிட்ணுன்னு விவரம் தெரியாதவங்களுக்கு அந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அப்போது எஜுகேட் பண்ண வேண்டியது கூடவே ரொம்ப முக்கியம். ஒன்று, நீங்கள் இயல்பாகவே கையில் கொடுத்துட்றது அது ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு தேவை. இன்னொன்று, எஜுகேட் பண்ண வேண்டும். இப்போ எஜுகேட் பண்ண பண்ண தான், இப்போ நம்ம ஊர்லேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில்

0: கிராமங்கள்லாம் போனீங்கன்னா வெறும் அரிசி சாதமும் வெறும் குழம்பு மட்டும்தான் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்க வந்து அந்த காலத்தில் பொரியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக அதை வந்து சாப்பிட்ணுங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் நாம் வந்து படிப்படியாக காலமாற்றத்தினால நம்ம நிறைய விஷயங்களை படிக்கிறோம், பார்க்குறோம், அடுத்தவங்களோட பழகிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்படி தான் ஃபுட் சாப்பிடணும் போல இருக்குது, ஃபுட்டில் இந்தந்த மாதிரியான அம்சங்கள்லாம் சேரணும். இப்போ இதுவே நீங்கள் வந்து இப்போ ஒரு நாமளே நீங்கள் சொன்ன மாதிரி சரிவிகித உணவுங்கிறது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்குது. நம்ம வந்து எப்படி ஒன்றத்தையும் சரியாக சேர்த்துக்கணும், ஒவ்வொரு மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் சேர்த்துக்கணும், ஒரு வாரத்தில் என்ன சேர்த்துக்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு நாலெட்ஜாகவே பில்ட் ஆகி வந்திருக்கு. அட்லீஸ்ட் நம்மளால் வந்து ஒரு தரப்பிலேருந்து இன்னொரு தரப்புக்கு நம்ம சொல்ல முடியுது. கிராமங்களில் இருந்தவங்க நகரத்துக்கு வரும்போது, நகரத்தில் இருக்கிறவங்க கிராமத்தோட பழகி அவங்களுக்கு தெரிய சொல்லும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. அப்போது இயல்பாகவே இந்த உணவை பற்றி இருக்கக்கூடிய அதனுடைய ஊட்டச்சத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு புரிதல் வந்து போய் சேருவது சுலபமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுகாதார பணியாளர்கள் வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போது இது வந்து ஒரு கல்ச்சுரலாகவே ஃபுட் கல்ச்சர்னு சொல்கிறோம், அது உணவு கலாச்சாரத்தையே அவர்களுக்கு நாம் வந்து பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ அதைத்தான் இந்த சுகாதார பணியாளர்கள் செய்கிறார்கள். ப்ளஸ் படிப்படியாக அவங்களுடைய பழக்கத்துக்கு இதெல்லாம் வரும்போது இயல்பாகவே அவங்களுடைய உடல்நலனும் தேறி வரும்போது நிச்சயமாக இதை வந்து அவங்க பின்பற்ற தொடங்கிடுவாங்க. அப்போ இது முதல்ல அறிமுகப்படுத்தணும், அதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் அது படிப்படியாக அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு மேம்பாட்டுக்கு உதவியாக இருக்கும். அதைத்தான் இந்த சுகாதார பணியாளர்கள் எடுத்து செய்கிறாங்க.
1: நிச்சயமாக சார், அதாவது நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களே எதெல்லாம் வந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்து தரக்கூடியது அப்படின்ற ஒரு அறிவை வந்து இந்த அங்கன்வாடி மையங்களும் சுகாதார பணியாளர்களும் ஏற்படுத்துறாங்க அப்படின்றத சொன்னீங்க. இன்னொன்று பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா ரத்த சோகை, இன்னும் கேட்டால் சிக்கில் செல் அனிமியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. இதுக்கு இந்த ஊட்டச்சத்து இயக்கம் எந்த அளவுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது சார் இந்த சவாலை எதிர்கொள்கிறதுக்கு?
0: இதுக்கான ரிவ்யூ சிஸ்டம் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக இந்த என்னென்னலாம் பகுதிகளில் என்னென்ன விதமான உடல்நல கோளாறுகள் இருக்கின்றன அப்படின்னு அவங்க வந்து பிளாக் லெவலில் மத்திய அரசு வந்து கவனிக்கிறாங்க. அப்போ ஒரு சில பகுதிகளில் ஒரே விதமான சில உடல்நல கோளாறுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, அங்கே என்ன சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடல, அப்போ அப்படின்னும் போது அப்போ என்னென்னா பிளாக் லெவலில் அவங்களால யோசிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான உணவுகளை அறிமுகப்படுத்தணும், இந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ சொல்லும்போது இயல்பாகவே அந்த நீங்கள் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த பாலூட்டும் தாய்மார்கள்லாம் வரும்போது என்னப்பா அது இன்னும் கூடுதலான கவனத்தோடு கூடுதலான ஒரு அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும், ஏன்னா குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுத்து அவங்களையும் வளர்த்து தங்களையும் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன உணவு கொடுக்கணும். அப்போ என்ன அது ஒரு பிளாக் லெவல்லையும் சரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி அவங்க தொடர்ச்சியாக இந்த கண்காணிப்பை செய்வதற்கும் அந்த கண்காணிப்பின் மூலமாக அவங்க அந்த பகுதிகளில் என்ன தேவைப்படுகிறதோ அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறது, இன்னொன்று இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்கள சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சாப்பிட்ணுங்கிறத சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி வந்து இந்த அமைப்புகள் செய்து கொண்டிருக்குன்னா இது நேரடியாக அவர்களுடைய லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நாம் பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவங்களுக்கு போதுமான தகவல்கள் போய் சேராமல் அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியாமையே இருக்கக்கூடியவங்களை தான் இன்றைக்கி பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து மீளணும்னா முதல்ல அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி ஆகணும். அதைத்தான் இன்றைக்கி இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகட்டும் சுகாதார பணியாளர்கள் ஆகட்டும் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. செய்ய செய்ய செய்ய அவங்களுக்கு அது நிச்சயமாக அந்த பெனிஃபிட் போய் சேரும். ஆனால் இது என்னென்னா இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். இது வந்து ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான முயற்சி கைவிடாமல் சளைக்காமல் செய்தால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் அது சேரும். அண்டு அவங்களுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சு அதனுடைய பலன்கள் புரியும் போது மக்களும் அதை வந்து எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பாங்க.
1: நிச்சயமா சார், இப்போ இந்த ஊட்டச்சத்து இயக்கம் வந்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக மகப்பேறு மரணங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் சார். நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுலையும் நோய் பரவலை தடுக்கிறதுலையும் இந்த ஊட்டச்சத்து அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாமா சார்?
0: நிச்சயமாங்க. இப்போ நீங்கள் அடிப்படையில் வந்து நீங்கள் உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும், அதுவும் குறிப்பாக இந்த குழந்தை பேறு காலத்தில் உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் உங்கள் குழந்தையும் மேல்நியூட்ரிஸ்டாக இருக்கும், அதுக்கும் குழந்தைக்கும் வந்து போதுமான சத்து இருக்காது. ஆக்சுவலாக அப்போது இயல்பாகவே நீங்கள் வந்து இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். குழந்தைகள் வந்து போதுமான சத்து இல்லாமல் குழந்தைகள் இருந்ததுன்னா அது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குமோ அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும். அப்போ என்ன சிக்கல்னா இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு 360 degrees நம்ம செய்யணும். அதாவது முதல்ல தாய்மார்களை நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், தாய்மார்களை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதன் மூலமாக குழந்தைய வந்து நல்லபடியாக ப்ராப்பரான வெயிட்டில் ப்ராப்பரான முறையில் குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு

0: தேவையான ஊட்டச்சத்தையும் நம்ம வந்து உறுதி செய்யும் போது இயல்பாகவே நல்லபடியாக குழந்தை வளர்ந்து, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்டட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக குழந்தை வளர்ந்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஊட்டச்சத்து தான் அடிப்படை. இதை நாம் ஒழுங்குபடுத்தினோம்னா தான் இந்த மாதிரியான உடல்நலக்கோளாறுகள், வளர்ச்சி குறைபாடுகள் இதெல்லாமே, இப்போ இன்ஃபேக்ட் மனநல குறைபாடுகள்லேருந்து கூட நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு தான் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது நாம் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஒழுங்குபடுத்திட்டோம்னாவே நிறைய இதனால் வரக்கூடிய துணை பிரச்சனைகள் அத்தனையுமே நம்மால் வந்து தீர்த்துட முடியும். அதற்காகத்தான் இந்த ஒரு வழிமுறையை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கு. இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி பண்ணோம்னாவே இந்த சிக்கல்கள் எல்லாம் பின்னாடி வராது என்பது, அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்பு, அதனால் ஏற்படக்கூடிய பிற பாதிப்புகள் எல்லாத்தையும் நம்மால் முழுசாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம்.
1: நிச்சயமா சார், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள், இளம் சிறார்கள் இவங்களுடைய நலனில் அக்கறை கொண்டு தான் மத்திய அரசு ஊட்டச்சத்து இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. மக்கள் இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன சார்?
0: தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னாங்க, எல்லாருக்குமே வந்து உணவில் இது வேணும் இது வேண்டாம். இப்போ நம்மளை மாதிரியான சவுத் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு முதல்ல சொல்லணும் என்னென்னா, சில குழந்தைகளுக்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, திருப்பி திருப்பி இந்த மாவு சத்து மிகுந்த உணவுகளுக்கு தான் அவங்க ஆட்பட்டிருக்காங்க, அல்லது பொரித்த உணவுகளுக்கு விருப்பப்படுறாங்க. ஆக்சுவலாக அது நான் மொறுமொறுன்னு இருக்கணும்னு, இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதில்லை, அது ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்போ என்னென்னா, உடல் நலத்துக்கு எது தேவை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி சமச்சீர் விகிதமான உணவு எல்லாமே கலந்துருக்கணும், புரதம் கலந்துருக்கணும், மாவுச்சத்து இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படின்னும் போது அப்போது நியூட்ரியன்ஸ் எல்லாம் போய் சேரணும். அப்போது நம்ம கிட்ட அதே சமயம் பச்சை காய்கறிகள் நிறைய இருக்குது, நம்ம ஊரில் அது ரொம்ப பழக்கத்துலேயே இருக்குது. அப்போ இது எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு சாப்பிடுவதற்கான பயிற்சியை நாம் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஏற்படுத்தி கொள்ளணும். அது பெற்றோருக்கும் தெரியணும், குழந்தைகளுக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இது நம்ம ஊர்லலாம் பெரும்பாலும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஊரில் வந்து இது இதை பற்றி ரொம்ப சாதாரண ஒரு குடும்பங்களில் கூட நமக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப இயல்பாகவே தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் இருக்கிற தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்துல கூட இதை பற்றி ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. அது வந்து பெற்றோர்களும் வந்து மூத்த தலைமுறையும் சொல்லியிருக்காங்க. இளைய தலைமுறை இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவுக்கு நல்ல படித்தவங்களாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதை பற்றிய அறிமுகம் இருக்குது. எதை சாப்பிடணும்னு சொல்லப்போனால் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவான அறிமுகங்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் வட இந்தியா வடகிழக்கு இந்தியாலாம் போனீங்கன்னா அங்கே வந்து இதனுடைய அவசியம் ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போ அங்கே சொல்லப்பட வேண்டியிருக்கிறது, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போ அதை அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்து மாற்றி தங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதுக்காக நம்ம போய் வெளிநாட்டிலேருந்து இந்த உணவு வாங்கினோம் அல்லது வெளிநாட்டிலேருந்து இந்த காய்கறி சாப்பிட்டாதான்லாம் கிடையாது. உள்ளூரில் விளையக்கூடியதிலே என்னென்னலாம் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள முடியும், அதை புதுசாக எப்படி வந்து சமைச்சு சாப்பிட முடியும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அவ்வளோதான். அப்போது அந்த உள்ளூர் சார்ந்த உணவுகளை நாம் வந்து பயிரிட்டு மேம்படுத்தி அதை வந்து நம்முடைய பிளேட்டில் கொண்டு வந்துக்கிறது தான் நம்முடைய ஒரே புத்திசாலித்தனமாக இருக்க முடியும். அதை செய்வது தான் நமக்கு வந்து ரொம்ப அவசியம். இப்போ இது எல்லாவற்றையும் சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்கிறது திருப்பி திருப்பி. ஏன்னா இது வந்து கண்டிஷன் ஆயிருக்கு பல்வேறு காரணங்களாக, பொருளாதார காரணங்களாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஆணும் பெண்ணும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் போய் பல கிராமங்களில் வந்து ஆணும் பெண்ணும் இருவருமே நீங்கள் வயல் வேலைகளுக்கு போய்விட்டாங்கன்னா அவங்களால என்ன சமைச்சு சாப்பிட முடியும், என்ன விதமான ஒரு, ஏன்னா ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் அவங்களோட குடும்பத்தையே நடத்த முடியும் சூழக்குள்ளலாம் இருக்குது. அப்போ இயல்பாக இது நடுவில் அவங்கள வந்து ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு என்ன விதமான வழிமுறை பின்பற்றணும், சாப்பிடணும், நீங்கள் என்ன விதமான வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதன் மூலமாகத்தான் நம்ம ஒரு ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க முடியும், ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அதுவும் ஆரோக்கியன்ற இந்த இடத்துல என்ன, சிந்தனையோடு சம்மந்தப்பட்டது. நல்லபடியாக யோசிக்கிறதுக்கு நல்ல சாப்பாடு வேணும். அப்போ நல்லபடியாக யோசித்து நல்லபடியாக நீங்கள் முன்னுக்கு வரணும், நல்லா படிக்கணும், ஒரு ஆஸ்பிரேஷனோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வயிறு நம்பி இருக்கணும். வயிறில் வந்து நல்லபடியாக உணவு இருக்கணும், ஆரோக்கியமான உணவு இருக்கணும், உடல்நல கோளாறு ஏற்படுத்தாத உணவாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்க்கும். அப்போ தான் நீங்கள் வந்து அதிகமான ஒரு முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் பயணம் இருக்கணும். அப்போ இந்த சோஷியல் வளர்ச்சிங்கிறதே உங்களுடைய உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த சமூக முன்னேற்றம், சமூகத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்பு இது எல்லாமே இங்கே நல்ல சாப்பாட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த நல்ல சாப்பாடுங்கிறது என்ன, இந்த நல்ல சாப்பாட்டில் எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது, எதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்களுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது, இந்த மாதிரி வேறு வேறு தரப்பினருக்கும் வேறு வேறு விஷயங்கள், வேறு வேறு காலகட்டங்களில் என்னென்ன சாப்பிட்ணும், இந்த எஜுகேஷன் ரொம்ப அவசியம். அந்த எஜுகேஷனை தான் இன்றைக்கி வந்து இந்த மத்திய அரசனுடைய திட்டம் வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு.
1: நிச்சயமாக சார், அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த அடையாளம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. இதனை கருத்தில் கொண்டு தான் வந்து மத்திய அரசு வந்து

0: பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து இயக்கத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விலை உயர்ந்த காய்கறியோ பழங்களோ சாப்பிட்டா மட்டும்தான் ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இல்லாமல் நம்மை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருட்களில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு வந்து அறிவுரைகளாக வழங்கி அரசு சார்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. அங்கன்வாடிகள் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அதற்கான சிகிச்சைகள் போன்ற விஷயங்களையும் வந்து சுகாதார பணியாளர்கள் வாயிலாக வழங்குறாங்க. இவ்வளோ முயற்சிகள் வந்து அரசு எடுக்கிறது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற ஒரு இலக்கை அடையணும்னா நாட்டு மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வகையில் இந்த ஊட்டச்சத்து இயக்கம் இந்த ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கிறதும் அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் தான் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்து மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.
2: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
3: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: என்ன சொல்றோமா,
3: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனால தான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப்பு, பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமாயிருந்தா? கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
4: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சிகள் இன்றைக்கு இடம்பெறுவது சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். முதலில் மாரகோட்டி சுந்தரி ஜி என் பாலசுப்பிரமணியம் இயற்றியது, பகுதாரி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து வரலட்சுமி நமோஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம். கௌரி மனோகரி ராகம் திஸ்ர ஏகதாளம்.

நிகழ்ச்சிகளினை நந்தகோபால முகுந்தம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, யமுனா கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 10:15. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாரிணி தெலுசுகொண்டி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சாவேரி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து, திக்கு தெரியாத காட்டில் என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகமாலிகை ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக மோடி சேசேவேலரா என தொடங்கும் பட்டாபி ராமையா இயற்றிய ஜாவளி கமாஸ்ராக மாதிதாள

ரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ஒலிவிழா வருவது. காற்றோடு கலந்திடவா முதல் பாடல். வைகாசி பிறந்தாச்சு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியுள்ள பாடல்.

காற்றோடு கலந்திடுவார் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க இருப்பது தூங்காத கண்ணென்று ஒன்று திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

ஒலித்த பாடலுடன் இன்றைய காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C, பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36-37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26-27°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. நாளை காலை 10:30 100.1 FM கோல்டு அலைவரிசையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நடைபெறும் எதிர்கால சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 என்ற 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஒலித்துக் கொண்டிருக்கும் 720 kHz அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புதுக்காலை சூழல் விளக்கு. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. மகப்பேர் மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை. ஆலப்புழா வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், ஷேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். இதில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டாக்டர் வி கீதா பிரியா அவர்கள். பங்கேற்போர் வி தீபிகா, டி அக்ஷரா, எஸ் எலிசபெத், CM ரேவதி, ஆர் ஐஸ்வர்யா, ஏ பிரணவா, எஸ் சஞ்சனா, எஸ் ஹேமவர்ஷினி, எஸ் திலக்ஷனா ஆகியோர். தொடர்ந்து கீதாமிருதம் முதல் பகுதி. ஸ்லோகங்கள் வழங்குகிறார் கே பார்கவராம் அவர்கள். விளக்கம் அறிக்கிறார் வி சாய் ஸ்வரூப் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். பழைய சீவரம் பி.பி. ஞானசுந்தரம் அவர்களின் நாக

ஈஸ்வர இசை கேட்கலாம். வி மகேஷ்குமார் அவர்கள் தவில். ஒரு மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம். தமிழக சிற்பக்கலை உரை சித்திரம் எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி அவர்கள். 2:15-5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:50

வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகாணம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை வழங்குகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்கள். 8:05 9:15 திரைகாணம், 8:45 ஃப்ரம் ஸ்லேட் டு ஸ்மார்ட் போர்ட். ஆங்கில நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. கல்வி ஒருங்கிணைப்பாளர் டி பத்மபிரியா மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் சி கவிதா ஆகியோர் மாறிவரும் கற்பித்தல் முறைகள் குறித்த ஓர் உரையாடல். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் எஸ் ஹரிகுமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.